0: bigger, better hits on Chennai Live.
1: You are tuned into The Drive with Mr. Jairam, founder of Arpur Iyakam, anti-corruption NGO, only on Chennai Live 104.8.
2: இல்லீகல் மைனிங்னா என்ன அப்படிங்கிறத மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்ட் எப்படி டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, 20 meters டெப்த்துக்கு லெட்ஸ் ஏ 10,000 cubic meters ஆஃப் ரஃப் ஸ்டோன் நான் மைன் பண்ணுறேன்னு ஒரு பெர்மிஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க. கவர்மெண்ட் ஹாஸ் கிவன் யூ பெர்மிஷன் ஃபார் தட்னா, அந்த குவான்டிட்டி நீங்கள் அங்கே எடுக்கிற வரைக்கும் இட் இஸ் லீகல் மைனிங். அதுக்கு பியாண்ட் ஈதர் இன் டெப்த் ஆர் இன் குவான்டிட்டி நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் இல்லீகல் மைனிங். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஈவன் இஃப் இட் இஸ் யுவர் ஓன் பட்டா லேண்ட், த மினரல் தட் இஸ் லைங் பினீத் த கிரவுண்ட் பினீத் த சர்ஃபேஸ் இஸ் நாட் யுவர் ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் கவர்மெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி. இட் கம்ஸ் அட் அ வெரி ஹியூஜ் காஸ்ட் ஃபார் திருநெல்வேலிஸ் என்விரான்மெண்ட், திருநெல்வேலிஸ் எக்காலஜி, திருநெல்வேலிஸ் பீப்புள்ஸ் லைவ்லிஹுட். பிகாஸ் அந்த வெடி வெடிக்கும் போது, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் போது, தட்ஸ் சல்ஃபர், அந்த ஸ்மெல் அண்ட் அந்த அதனால ஏற்படக்கூடிய ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், see all these are directly visible.
1: To listen to more shows and much more, stay tuned to Chennai Live 104.8.

0: the Bigger Better Hits on Chin A Live.
1: Cycling enthusiasts are increasing in number by the day. Here we have Mr. Felix John, the bicycle mayor of Chennai, talking about the lifestyle of cycling in the city.
2: I started off in 2019 October. It is happening slowly, slowly, and things fell in place.
3: Yeah.
2: We have a DGP who is cycling. We have a chief minister who is fond of cycling. He has a team too. We have this competition for Chennai. Veeri Vira is happening. State itself is promoting. Now it has come to this stage. So from here, we have to evolve and move further. இதில் நிறைய ஸ்டேக்ஹோல்டர்ஸ் யார், கிரேட்டர் சென்னை போலீஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் சிட்டி இருக்குது, கார்பரேஷன் இருக்குது, தெர் ஆர் அதர் அட்வொகேசி குரூப்ஸ், அதர் ஆர்கனைசேஷன்ஸ் தட் ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் யூனோ நான் மோட்டரைஸ்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இப்போ நவ் வி ஆர் ஆல் கம்மிங் டுகெதர் ஸ்லோலி. எவ்ரி திங் இஸ் அலைனிங் அண்ட் ஃபாலிங் இன் பிளேஸ் அண்ட் நவ் ஃப்ரம் இயர் வி ஹவ் டு மூவ் டு கிவ் ப்ரொடெக்ஷன் ஃபார் தி வல்னரபிள் ரோட் யூசஸ் விச் இஸ் ஆல்சோ இன்க்ளூடிங் பெடஸ்ட்ரியன்ஸ் அண்ட் சைக்கிளிஸ்ட்.
1: To catch the entire conversation, click on the podcast section of this app.
4: The station that explodes all over your radio.
0: Chennai Live.
5: You're tuned into Chennai Live 104.8. Stay tuned for more.
0: You're listening to...
6: I'm sorry.
7: 3, 2, 1.
0: Chennai Live.

0: Bigger, better hits on Chennai Live.
1: You are tuned in to A Positive with Dr. Alfred Jones. Only on Chennai Live 104.8.
2: Sometimes overall ஒருத்தரை நம்புறது கூட நம்மளோட பெரிய குறையா இருக்கலாம். யாரையோ ஒருத்தரை நம்ம பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணது கூட நம்மளோட பெரிய குறையா இருக்கலாம். உண்மையாவே இருந்ததே பெரிய குறையா இருக்கலாம். உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற வரையும் ஒரு முயற்சியை செய்வாங்க. அந்த நம்பிக்கையை உருவாக்கின பிறகு இந்த உறவே இல்லாமல் வாழ முடியாதுன்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரும்போது தான் விட்டே போவாங்க. அப்போதான் அதை தாங்க முடியாது. அதுக்கு நீ அந்த நம்பிக்கையை கொடுக்காமலே இருந்திருக்கலாம். அந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்கான முயற்சியை எடுத்தாங்க பாரு, அதை எடுக்காமலே இருந்திருக்கலாம், நம்ம கிட்ட வரையாமலே இருந்திருக்கலாம், நம்ம அவங்க கிட்ட இவங்க இல்லாமலே வாழ முடியாதுன்ற ஒரு எண்ணத்தில் மாறாமல் இருந்திருக்கலாம். லைஃப் நல்லா இருந்திருக்கும். நாட் ஆல் தி எக்ஸ் ஆர் பேட். இங்கே யாரோ ஒருத்தர் குட்டாக தான் இருந்திருக்கிறாங்க. Maybe நம்மள விட்டு போனவங்க அந்த எக்ஸ் நம்மளுக்கு பேடா தெரியறாங்க.
1: Stay tuned for more on A Positive with Dr. Alfred Jones.

0: Meet the proud Chennaiite, Mr. Lokesh Jay, Chennai's digital marketing pioneer. He speaks about the role of social media in politics and the future of digital media.
1: When do you decide as an entrepreneur vandu in the deal nalla deal as a Chennaiite vandu in the deal na edukka koodadhu na makkal yen maatren na makkalku unmai solnom makkalku indha message poganum when do you decide inge da line na entrepreneur na Chennaiite
2: enakku andha mariyana offer la like enna na indha mari request la vandhadu like sila political party side la irundhu like nariya enna na like direct ah parties approach panna mattaanga avangalukku nadula nariya mediums irukum அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பார்ட்டிக்கு லைக் அவங்களோட இதுவாக வச்சுக்கிட்டு அவங்க வந்து பேசுவாங்க லைக் என்னன்னா அவங்க வந்து அந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு வந்து ஃபேவரிசம் பண்ணுறதுக்காக அவங்க வந்து என்னன்னா எனக்கு இவங்களை தெரியும் அவங்களை தெரியும் நான் இவங்களை வச்சு இதை பண்ண வைக்கிறேன் அவங்கள வச்சு இதை பண்ண வைக்கிறேன்னுவாங்க லைக் இது பார்த்து என்னன்னா இந்த மாதிரி விஷயம் வந்தது நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து இதுவும் பண்ண முடியாது ஸோ நான் என்ன செஞ்சேன்னா டேரெக்டாக லைக் ஐ ஒர்க் வித் எலெக்ஷன் கமிஷன்.
0: To catch the entire conversation, click on the podcast section of this app.
3: The Bigger Better Hits on Chennai Live.
4: You're listening to Chennai Live 104.8 and we'll be right back.
3: You're listening to...
5: I'm sorry.
6: 3, 2, 1.
3: Chennai Live.

0: Chennai Live.
1: City's news and people's views. Namma Chennai, Namma Voice.
2: Tangedco recently announced that consumers who use more than 500 units per billing cycle can pay their bills through WhatsApp. The payers are requested to verify the authenticity of the number by looking for the Tangedco emblem and green verification mark. The number for payments is 94987 94987. It was also announced that once the payment is made, the invoice and bill details will be sent to the linked numbers to help people make payments through other UPI platforms. With the world rapidly going digital, this is a good move by Tangedco.
1: For the latest happenings and the city's news, stay tuned to Chennai Live.
0: Chennai Live.
3: We're playing all the new songs you want.
2: You are tuned into The Drive with Mr. Jairam, founder of Arpur Iyakam, anti-corruption NGO, only on Chennai Live 104.8.
4: இல்லீகல் மைனிங்னா என்ன அப்படிங்கிறத மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட் எப்படி டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, 20 meters டெப்த்துக்கு லெட்ஸ் ஏ 10,000 cubic meters ஆஃப் ரஃப் ஸ்டோன் நான் மைன் பண்ணுறேன்னு ஒரு பெர்மிஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க. கவர்மெண்ட் ஹாஸ் கிவன் யூ பெர்மிஷன் ஃபார் தட்னா, அந்த குவான்டிட்டி நீங்கள் அங்கே எடுக்கிற வரைக்கும் இட் இஸ் லீகல் மைனிங். அதுக்கு பியாண்ட் ஈதர் இன் டெப்த் ஆர் இன் குவான்டிட்டி நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் இல்லீகல் மைனிங். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஈவன் இஃப் இட் இஸ் யுவர் ஓன் பட்டா லேண்ட், த மினரல் தட் இஸ் லைங் பினீத் த கிரவுண்ட் பினீத் த சர்ஃபேஸ் இஸ் நாட் யுவர் ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் கவர்மெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி. இட் கம்ஸ் அட் அ வெரி ஹியூஜ் காஸ்ட் ஃபார் திருநெல்வேலிஸ் என்விரான்மெண்ட், திருநெல்வேலிஸ் எக்காலஜி, திருநெல்வேலிஸ் பீப்புள்ஸ் லைவ்லிஹுட். பிகாஸ் அந்த வெடி வெடிக்கும் போது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் போது தட்ஸ் சல்ஃபர், அந்த ஸ்மெல் அண்ட் அந்த அதனால ஏற்படக்கூடிய ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், see all these are directly visible.
2: To listen to more shows and much more, stay tuned to Chennai Live 104.8.
0: The bigger better hits on Chennai Live.
5: You are tuned in to A Positive with Dr. Alfred Jones, only on Chennai Live 104.8.
1: How should you communicate with yourself? How do you improve your own understanding?
6: Do I really need this when I want to buy something? When I like someone, do I really need this? இது உண்மையிலே உனக்கானதா? இது உண்மையிலே உனக்கு தேவையா? இது இப்ப தேவைதானா அப்படின்றது தான் ஒரே கேள்வி எல்லாத்துக்குமே.
1: Do you need it or do you want it?
6: அவ்வளவுதான். சோ இது தெரிஞ்சாலே போதும், நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எல்லாரும் வேலண்டைன்ஸ் டேக்கு கப்புளா இருக்காங்க, நான் மட்டும் சிங்கிளா இருக்கேன். அடுத்த வருஷம் வேலண்டைன்ஸ் டே கண்டிப்பா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இல்ல பாய் ஃப்ரெண்டோட தான் இருப்பேன், நானும் கப்புளா இருப்பேன். ஏன் ஏன்றேன், சரி உனக்கு என்ன தோணுது பண்ணுது, எல்லாரும் கப்பலாக இருக்கிறாங்க, நீ ஏன் போயிட்டு வந்து சூடு போட்டுக்கிற? ஓகே, உனக்கு சிங்கிளாக இருக்கணும்னு பிடிச்சிருந்தா சிங்கிளாக இரு. ஓகே, நீ கப்பலாக தான் இருக்கணும்னா அது அமையும் போது அமையட்டும், இவனுக்கு வச்சுக்கிறான்ல நீ வச்சுக்காத.
5: Stay tuned for more on A Positive with Dr. Alfred Jones.

0: You're listening to...
1: I'm sorry.
2: 3, 2, 1.
0: 10 A Live.
3: A city we love with some facts that we are yet to discover. Let's explore the journey from Madras to Chennai with historian V. Sriram.
4: British people இங்கே வந்த பிறகு தான் வந்து இந்தியன்ஸுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஸ்போர்ட்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதில் மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு ஆங்கிலேயர்கள் கிரிக்கெட் விளையாடின அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததா தெரிய வருது. Now the man who changes it is a man called Butchi Babu. Butchi Babu trophy-னு ரொம்ப வருஷம் கிரிக்கெட்டில் இருந்தது, இப்போ அது இல்லை. So he wanted to train Indians in cricket. So he collected a group of boys of rich families, poor families, spent his own money, imported bats, kits and everything for them. அதில் என்ன ஜோக்னா வந்து இந்தியன்ஸ் வந்து ஷூஸ் போட்டு ஓட மாட்டாங்க. தே வுட் வேர் பேட்ஸ் பட் தே வோன்ட் வேர் ஷூஸ். ஸோ ஒரு யார்க்கர் வந்து விழுந்ததுன்னா டூல பட்டாரு வந்து அடிக்கும், பட் தே வோன்ட் மைண்ட், தே ஸ்டில் கண்டினியூ ரன்னிங். இந்த இங்கிலீஷ் பீப்புள் வுட் நோ தட், ஸோ தே வுட் ஹிட் தெம் ஆன் த டோர்ஸ் ஃபார் தட் பிகாஸ் தே நியூ தட் தேர் வல்னரபிள் தேர். ஸோ Butchi Babu இஸ் த ஒன் ஹூ ரியலி டிரான்ஸ்ஃபார்ம் இண்டியன்ஸ். ஹீஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் சவுத் இண்டியன் கிரிக்கெட்.
3: Tune in to Chennai Live 104.8 for all the facts from Madras to Chennai.
0: Engaging conversations on Chennai Live.
5: Vanakkam Chennai, this is Edward Maya and I'm coming out with my brand new radio show Inward with Edward Maya every day from 6 a.m. to 8 a.m. Monday to Friday. On this show, I will take you through a spiritual journey where divine sounds will meet your souls. You can listen to it only on Chennai Live app from anywhere in the world. Download the app now.
6: Are we on the air?
7: Yes, you are.
6: The best of the 80s, 90s, and now.
8: It's a real breath of fresh air.
0: Chennai Live.
9: You're listening to Chennai Live 104.8 and we'll be right back.
10: Watch Zoho Presents Startup Singham Season 2. Co-presented by TTK Prestige. Powered by trusted home partner DAG. Associate sponsors Lalita Jewelry, Weed Art Ventures, XB Group, City Union Bank, SSVM Institutions, Rajalakshmi and Chandramari Group.
11: இது கனவுகளை பிசினஸ் மாற்றும் மேடை.
10: Bigger ideas, bolder dreams, better opportunities.
11: South India's first startup reality show.
10: Innovative startups pitch panranga. Young founders spotlight agaranga.
11: Technology, sustainability, products, services, future-ready startups, yellam ore stage la.
10: Student startups ku opportunity kudukra ore unique platform. 75 startups, 26 episodes, 100 crores of investment. Every Sunday, 11 a.m. to 12:30 p.m. on Vijay TV. Also available on Jio Hotstar.
0: You're listening to...
1: I'm sorry.
2: 3, 2, 1.
0: 10A Live.
12: This is really something, isn't it?

0: This is Rajiv on the track.
1: Some people are abled differently and some people are differently abled. It takes entire village of people. It takes different mindsets to create a product that impacts society. We have spoken about what Symbionics has done, but of course we're going to speak to the other co-founder, Niranjan, who's got a very, very interesting side of the story as well. We spoke to Rishi and Rishi Sonanga. How his friends got together, why was there a need for such a product? Ana ippo vandu marketing is a very important tool.
2: Yes.
1: You know, naanga vandu or a product or service ready panirkom. Rombo society changing on a product irukku. Ana society ke therillena enna change aago. What will change? And andha maadhi oru meedai ungalku vandhathu Startup Singham 2.0. How did you enroll in that and other experience you have been sir?
2: Okay, so Startup Singham first idukke naanga enroll pannalanda irundhom and we just missed the deadline. One day late miss aayiduchu engal deadline and on the time like just we finished the Shark Tank in India ku poi shoot pannittu vandhom adu naanga and the time la pannona seri okay ippa venda season 2 ku enroll pannalan pannom and enroll pannumbodhu open pannonae enroll pannittom naanga and we got to know about Startup Singham from Balachandran and Hemachandran sir. Avanga and actually through Kumar Vimbusai we got to know about Startup Singham. We enrolled in it and fortunately we got in, we pitched to people and they said they liked the product, they liked the idea and we got into the final shoot to Kaponanga. The whole thing to starting to finishing romba seamless ah irundhuchu Startup Singham kuda especially the team were very helpful engalukku vandu romba over tension stress la pannala engala idha neenga neenga vandu neengala irunga indha stage la onnu neenga rehearse pannittu varadha illa enna pitch edho rehearse panna thevai illa neenga vandu enna panna summa pesittu poidunga nu solranga so that was very actually வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால அது எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சு எங்களுக்கு என்னடா எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணல டென்ஷனாக இருந்துச்சு எங்களுக்கு அப்புறம் போனோடனே ஸ்மூத்தாக முடிஞ்சது எங்களுக்கு எல்லாமே.
1: எவ்வளோ காஸ்ட் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்காக கேட்டீங்க, வாட் வர் த க்வெஸ்சன்ஸ் தட் தே ஆஸ்ட் யூ அண்ட் ஹவு மச் இஸ் த செக் தட் யூ ரிசீவ்ட்?
2: ஸோ வி ஆஸ்ட் ஃபார் 2 crores அண்ட் வி ரிசீவ் 2 crores. Questions were mostly related to product. Product வந்து எப்படி இருக்குது, எந்த ஸ்டேஜில் இருக்குது ப்ராடக்ட் அண்ட் வாட் ஆர் பிளான்ஸ் டு ஸ்கேல் திஸ் ஃபர்தர், ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஸ்கேல் திஸ், பிகாஸ் இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இந்த ரீஜியனில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கோம் அண்ட் டு ஸ்கேல் இன்சைட் தமிழ்நாடு செல்ஃப் எப்படி எங்கள் பிளான்லாம் இருக்குது. ஸோ ஸ்கேலிங் த மோஸ்ட் ஆஃப் தி குவஸ்டன்ஸ் வேர் டுவர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ what are we going to do after this? This is not one product company that we want to build. We want to build multiple product company. Yeah. So, where enough products ka neenga next idhu move panuvinga nu solrukidha.
1: So, next neenga vandu oru prosthetic arm, you have built that product that's solving, we don't know how many people, ena India la and the data e kediyadhu how many people need a prosthetic arm, which is extremely unfortunate.
2: Yeah.
1: But in any way, for your company, what are the other features, tech features you want to get into, sir?
2: So we have built a bionic hand. And the bionic hand, Abhina, we get the signals from the muscles. Hmm. So we already have the tech. நாங்கள் இப்போ பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். வி ஆர் நாட் யூஸிங் இட் பிகாஸ் தி பயானிக் ஹேண்ட் இஸ் நாட் ஸோ யூஸ்ஃபுல்னு கண்டுபிடிச்சதுனால. பட் த டெக் இஸ் வெரி மச் யூஸபிள் டு டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி இட் செல்ஃப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்ட்ரோக் ரீஹாப் பேஷண்ட்ஸ்க்கு வந்து தேர் பேரலைஸ் ஆகிட்டாங்கன்னா வி கேன் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் தேர் மசில் ஸ்ட்ரென்த், எப்படி வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த மாதிரி டெக்லாம் கொண்டு வரலாம். தீஸ் ஆர் கிரவுண்ட் லெவல் இனோவேஷன்ஸ் தட் வி வாண்ட் டு மேக் அண்ட் தேர் ஆர் மெனி not just hands matter illa, there are different types of disabilities, right? Yeah. So we want to move from hands to legs to different exoskeletons. Old age is a very big thing right now, right? Yeah. Old age ana you can't move from one place to another. We want to solve that also. That is, I think so, in the pipeline.
1: You know, neenga unga vision vandu can actually solve so many lifestyle related issues, which is a great thing. Kelvi pattirukko sir, and I'm going to ask you the honest question.
2: Yeah.
1: Startup Singham on a platform has given the entrepreneur to express themselves. Shark Tank on a platform is scripted, rehearsed, forced, and a hunt for television rating points. Am I right?
2: So, I'm not sure whether it is scripted or not, Shark Tank.
1: You are forced to say certain things. You have to manipulate your pitch based on what media wants and not what the entrepreneur feels.
2: So what essentially happens, every honest journey, Shark Tank, it was very 2 minutes later, you have to pitch. And they scripted the pitch. They sculpted it from us. It was very to and fro la irundhuchu. But the pitch was very sculpted. It was like, na poyittu oru stage la poyittu, if I have to rehearse and say something, it was like that. And the pitch was 2 minutes. After that, everything was open to people. I'm not sure how the judges side la eppadi irukku nu theriyala enakku. But nothing was there from our side saying that idha sollu neenga endradhu engitta illa edhuve.
1: Okay. Yeah. Now, as we move on to your product, which now everybody, Tamil Nadu and India, is aware of this lovely idea that you have. Talk to me in the arm level, what are the highlight technical features, which when you started back in 2019 and today, you have added those features. Enough failures in the and how did you solve it?
2: Okay, so initially to begin with, arm nandu three different components. One is the socket part that goes on the stump of an amputee. This is the most critical part because it touches the human stump, right? And it has to hold. It will stay for long. There are many skin issues. So, first problem is that traditionally how they do it, they take a cast of your stump, POP, plaster of Paris, cast, then they do plastic molding on top of it. இப்போ அது பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, யூஆர் வேரிங் இட்ஸ் லைக் வேரிங் அ ஷூ ஷூ வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் ஷூ தந்தால் எப்படி இருக்கும், டு வேர் அ பிளாஸ்டிக் ஷூ ஹவு அன்கம்ஃபர்டபுள் இட் இஸ்ல. ஸோ யூ ஹவ் டு வேர் த பிளாஸ்டிக் ஷூ அண்ட் வாக் ஃபார் எவர்னா எப்படி இருக்கும், ஒரு வெரி அன்கம்ஃபர்டபுள் திங் டு டூ. அதுதான் வந்து வாஸ் தி பேரலல் திங் தட் வி ஃபவுண்ட் அவுட். ஸோ வி வாண்டட் டு ரிமூவ் தட். சரி, இந்தியாவில் சென்னை இல்லாதவோ எவ்வளோ வெயில் தெரியும் நம்மளுக்கு. சென்னை வெயிலுக்கு ஹவு கேன் வி மேனுஃபேக்சர் திஸ்ன்னு பார்த்தோம். தென் 3D பிரிண்டிங் வாஸ் வெரி குட் ஃபார் திஸ் டைப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் பிகாஸ் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் யூ ஆல்சோ ஹேட் டு ஹேவ் சம் சார்ட் ஆஃப் வென்டிலேஷன். அதுக்கு தான் வந்து கொஞ்சம் ஹோல்ஸ்லாம் இருக்கும் எங்களோட சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா. அண்ட் இட் இஸ் வெரி அட்ஜஸ்டபிள். ரிஷி can wear it, or any one of your users can wear it in 3 seconds. The traditional one, you have to wear a sock. You have to wear it on top and you have to take the sock out. அப்போ தான் வேக்யூம் கிரியேட் ஆகும். அதில் எங்கெல்லாம் எல்லாம் தேவையில்லை. இட் ஜஸ்ட் ஹோல்ஸ் ஆன் டு யுவர் ஸ்டம்ப். இட்ஸ் லைக் வேரிங் அ ஷூ. 3 செகண்ட் வித்வுட் எனி ஹெல்ப் யூ டு வேர் இட். ஸோ சாக்கெட் தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் கம்ஸ் தி என் டெர்மினல்ஸ் இருக்குங்களே. இந்த என் டெர்மினல்ஸ் ஆர் வெரி வெரி டிஃப்ரெண்ட். என் டெர்மினல்ஸ் பண்ணலான்ற இதுவே வந்து எங்களுக்கு இல்லை, தாட் ப்ராசஸே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஒன் சைஸ் ரூல்ஸ் ஆல் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணோம். ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல். அதை எப்படி பண்ணோம்னா, அதை பயோனிக் ஹேண்டல்ஸ் சென்சர்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணிடலாம், எல்லாமே பிக் பண்ணலாம், எல்லாமே பிளேஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலான்னு பண்ணோம். பட் இட் டென்ட் ஃபீல் ரைட். மார்க்கெட்டுக்கு போயிட்டு கற்றுக்கும் போது தெரிஞ்சுதான் ஒன்றுமே யூஸே இல்லை இதை வச்சுட்டு அப்படின்னு தெரிஞ்சுது. தென் வி கேம் அவுட் டு இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டிக்கு இது பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டிக்கு இது பண்ணலாம். We are not saying that bionic hand is completely useless. It is useful for a certain amount of people, but for the vast majority of people, it is not so useful. It's something that we found out. And that is, again, not because of the cost or the... It is because of the value proposition that the bionic hand gives. And that's something that we thought we competed with. We are competing with the bionic hands of the market now, but in a different... arena itself. We want to be very, very specific, and in the activity, ungalala 100% panna mudiyum anga kaiyila.
1: Is this your final product? Is this the product that India can say, this is our answer to the world?
2: For upper limb amputees, we think this is a product that will serve their purpose. But if you ask me for the world, for everyone, is this a product? I'll not definitely say this is not the product for everyone. Everyone should use only this product. That is the actual sad thing that is happening in the industry, is that when you go to a breast surgery clinic, they say that this is the product that you have to use. That is not something that we stand for. You pick and choose whatever product you want to use. It's something that we think is the right thing. Yeah.
1: But tell me, if anyone has to see prosthetic arms,
2: yes,
1: customized,
2: yeah,
1: for easy and maximum efficiency and productivity, are you the only company and you have no competition?
2: there is competition, definitely. There is competition globally, but not in India. There is one more company that we saw recently has come out with something like this in UK. Mm-hmm. So very parallel time, two different places, same thing came out. So that is very, very nice thing to see, actually. Yeah. It also validates our idea. Correct. Okay, this is actually happening throughout the world. Mm-hmm. But there aren't many other companies that are doing that. There's only one company in UK that's killing like this.
1: Now, Niranjan, you are getting into a field of the health industry.
2: Yes.
1: Hospitals, medicines, health. You entered that industry. You're playing with multi-million dollar companies and you know it. Your muscle is nothing compared to their muscle. Your idea may be great. Huh? Do you actually feel that I don't have the money that those big MNCs have? Yeah. And I will never be able to intervene. I will never be able to impact. Because this, whether you like it or not, is one of the most money-making service industries. So every life is money. Every accident is money. Every operation for the industry is growth. Every medicine is for us to spread. Do you believe that this industry is going to be hard for you to cement and dominate as an entrepreneur?
2: Okay. Industry is very, very truth. Well said, actually. But what I'll say is all industries are competitive. All industries are money-minded only. I think business as such, if you're in a capitalistic society, it is competitive and it is money-minded. I think IBM, Apple, Google, Microsoft, all Zoho. It is a big ocean. There's no zero-sum mindset in the industry. Yeah, they do have the money, but they don't see the problem in our எங்களோட POV ல பார்க்கல அவங்க த ப்ராப்ளம் ஸோ வி ஹாவ் எஜ் ஆன் தெம் ஐ ஃபீல் லைக் வி ஆர் மச் மோர் அஜைல் டு மூவ் அண்ட் மூவ் டு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கேட்டகரிஸ் மூவ் டு டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இட்ஸ் எல்ஃப்
1: யா ஐ திங்க் உங்களுக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு இஸ் யூ ஆர் லிஸ்னிங் டு த பீப்புள் தி அதர் பிக் விக்ஸ் த ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் ஆர் டாக்கிங் டு த பீப்புள் பட் யூ ஆர் லிஸ்னிங் டு த பீப்புள் தட்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ்
2: தட் இஸ் ட்ரூ பிகாஸ் யூ ஆர் staying too close to the reality, then you'll have to listen to people if you have to build a great products. Right?
1: I'll ask you two honest questions. My last two questions to you, Niranjan.
2: Yeah.
1: Feel free to answer if you'd like to. Otherwise, you're free not to answer it. Tell me about your experiences. Yours is a B2C product, mm-hmm. but also a B2B2C product, mm-hmm. right? You need that hospital. You need those clinics to support you. Cosmetology clinics, prosthetic clinics, big hospitals. When you have gone there, have they encouraged your idea? Or have they said, we don't want your solution. We're not making enough money. I'll tell you why I'm asking you this question. You're talking to the people of our country. You're talking the truth to the people of our country because today when someone falls sick, they say, maybe that hospital will take my life and not save my life. Maybe when I go for this test, it is not because I need it, it's because the hospital needs it. I want you to give me the reality as an entrepreneur who's fearless and you promise to change society. Have you faced resistance of this level?
2: It is very hard to tap hospital networks, to be quite honest. And bottom-up approach, I have went to hospitals, I have got an appointment to meet these ortho surgeons, orthopedic doctors. I stayed there for 1 day, 2 days. போய் டெய்லி போய் நிற்பேன் காலைல மார்னிங்லேருந்து சேல்ஸ் ரெப்பாக தே கன்சிடர் மீ சேல்ஸ் ரெப் தான் நான் அங்கே போனேன்னா ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் த ப்ராப்ளம் இதான் நான் பண்ணுறேன்னு சொன்னால் நத்திங் சேல்ஸ் ரெப்பாக கன்சிடர் பண்ணி தே லாஸ்ட் ஆஸ்க் மீ டு கம் ஒன் டே இருக்கும் வீக்கில் அங்கே அன்னைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ பாட்டம் அப் இஸ் வெரி டிஃபிகல்ட் இன் சைட் ஹாஸ்பிட்டல் அது ஒரு தனி மாஃபியா மாதிரி இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸ்
1: பட்
2: மாஃபியா மாதிரி இருக்குது பட் டாப் டவுன் அப்ரோச் ஒர்க்ஸ் வெல் ஃபார் ஹாஸ்பிட்டல் இட் இஸ் வெரி ஹார்ட் டு கெட் அ டாப் டவுன் அப்ரோச் கான்டாக்ட் ஹூ வில் பி ரைட் கரெக்டாக இந்த சேனலில் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறது ஃபார்ச்சுனேட்லி வி ஹாவ் சர்டன் நெட்ஒர்க்ஸில் வி கே வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் ஒரு இதில் ப்ரொஸ்தெடிக் கிளினிக்ஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் ஆர் வெரி வெல் ரிசீவிங் ஃபார் அவர் ப்ராடக்ட் தே வாண்ட் சம் சார்ட் ஆஃப் சேஞ்ச் இன் திஸ் தே ஆல்சோ ஃபேஸ் தி சேம் இஷ்யூஸ் ஒரு யூசர் அப்பர்லம் ஆம்பிட்டி கம்ஸ் டு தேர் கிளினிக் தே ஆல்சோ ஃபேஸ் தி சேம் ரிஜெக்ஷன்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் இட் இஸ் நாட் தேர் ஃபால்ட் manufacturer na varudho adilna they are selling it so we wanted to change that and they are well receiving of our product
1: fantastic yeah. very well explained Niranjan my last question to you is going to be the most controversial question are you ready
2: yeah okay. bring it on
1: kind of okay this is a question where the heart meets the head working with a friend working with your friends It's one of the most heartwarming experiences. It's also the most toughest entrepreneurial decisions. You can't hurt your friend. You can't differ from your friend. But the entrepreneur inside you says, I know what I'm doing with my product. Working with friends, how has it been? And what is your thumb rule? For all these youngsters saying, you know, மச்சா நானும் ஃப்ரெண்ட்ஸோட ஒர்க் பண்ணோம் யோசிங் நான் சொல்றேன்டா இது எல்லாம் பண்ணலாம் இது கண்டிப்பா பண்ணக்கூடாது டெல் மீ அபௌட் தட்
2: சோ தம்ப் ரூல் இஸ் டிவிஷன் ஆஃப் லேபர் சோ கிளியர்லி ஹேவிங் வாட் ஏரியாஸ் தட் ஷி இஸ் கோயிங் டு ஒர்க் ஆன் வாட் ஏரியாஸ் தட் ஐ ஆம் கோயிங் டு ஒர்க் ஆன் அண்ட் ஆல்சோ ஹேவிங் நோ க்வெஸ்டன்ஸ் ஆஃப்டர் திஸ் பாயிண்ட் சார்ட் ஆஃப் மைண்ட் செட் சோ தெர் இஸ் சம் டிசிஷன் டேக்கன் And we are, by the decision, there are no questions after that. Just say that if you believe in the decision, that's all right. And you're working with a friend, it's much more comfortable to say that, illa ra, illa ra, ni edhume panna olunga panna ra. This is very easy to say, you know. Illa vera yara unda, it's very difficult to come to that level of idu and say that. And so that is one big advantage, I feel like. Working with friend is very good, actually.
1: Has it affected your friendship? Different opinions, different decisions? Has it led to fights
2: definitely,
1: and affected your friendship?
2: Yeah, yeah, definitely. So it has evolved, not affected in Solomato. It has evolved into this different sort of thing. Now, all that we talk about is symbionic. We are not talking about personal life. But anything else?
1: Girls, symbionics, food, nothing. Party,
2: travel. Symbionic. Symbionic next day. What are you doing? I'm doing night. What are you doing? I'm doing one month. What are you doing?
1: Is your friend going? Who is it? Okay. Thank you very much. And I must tell you, I love the ideas of young guns. I believe today's thoughts are tomorrow's actions. And seeing Rishi and yourself coming out with an idea that's empowering people, making people in society change the way we view and making one who uses the product feel more confident and realize, you know, I may not be your equal. I may just be slightly better than you. That's the kind of product that you are delivering. I wish that this product becomes such a strong mark in society that the world watches, admires, and stays connected. Thank you very much. It's been a pleasure to have you on Chennai.
2: Thank you.
1: Thank
2: you. Thank you.

0: Playing the best hits all the time. All the time.
1: Chen A Live 104.8.
2: A city we love with some facts that we are yet to discover. Let's explore the journey from Madras to Chennai with historian V. Sriram.
3: Whereas I have my doubts about all these stories. None of them is true. For instance, in the Kodambakkam, if it was Kodabag, 100 years before the Nawab came here also, it was Kodapak or Kadapok or some such thing as written by the British. So where did this Kodabag come from? And Nawab was the triplicate in the Nawab, Kodambakkam, Kudraya, Chippar. அவ்வளவு தள்ளியா அப்போ அவர் வீடு கிட்ட இருந்திருக்க வேண்டாமா அவர் எப்படி நடந்து வந்துட்டு இருந்தார் குதிரையாக வச்சுட்டு எதுக்காக கோடம் பார்க்கறது குதிரையை அண்ட் தென் ஐ கெட் இமெயில்ஸ் லேட்டர் சேயிங் நீங்கள் மரீனா பீச் மரீன்ஸ் இங்கே நிறையா அமெரிக்கன் மரீன்ஸ் இருந்ததுனால தான் அது மரீனா உங்களுக்கு எப்படி நீங்கள் சார் இந்த மாதிரிலாம் எழுதலாம் நீங்கள் ஸோ ஐ ஹேட் ரிட்டன் தட் இன் 1880s இட் வாஸ் கிவன் தட் நேம் பை அ கவர்னர் பிகாஸ் ஹி பிலீவ் தட் இட் லுக் லைக் இட்டலி ஸோ ஹி கேவ் இட் த நேம் மரீனா விச் இஸ் த ட்ரூத் பட் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஃபேக்ட் இருக்கலாம் பட் இந்த நேமிங்ல ரொம்ப கான்ட்ரோவர்சிஸ் இருக்கு.
2: Tune in to Chennai Live 104.8 for all the facts from Madras to Chennai.
1: You're listening to
4: I'm sorry.
5: 3 2 1
1: Chennai Live.
6: You've heard the song go viral, you've grooved to this on a reel. Now it's time for the reveal. Real reveal only on Chennai Live 104.8.

0: station that explodes all over your radio.
1: Chennai Live.
2: City's news and people's views. Namma Chennai, Namma Voice.
3: Tangedco recently announced that consumers who use more than 500 units per billing cycle can pay their bills through WhatsApp. The payers are requested to verify the authenticity of the number by looking for the Tangedco emblem and green verification mark. The number for payments is 94987. It was also announced that once the payment is made, the invoice and bill details will be sent to the linked numbers to help people make payments through other UPI platforms. With the world rapidly going digital, this is a good move by Tangedco.
2: For the latest happenings and the city's news, stay tuned to Chennai Live.
1: Chennai Live.
4: We're playing all the new songs you want.
3: You are tuned into The Drive with Mr. Jairam, founder of Arpur Iyakam, anti-corruption NGO, only on Chennai Live 104.8.
5: இல்லீகல் மைனிங்னா என்ன அப்படிங்கிறத மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட் எப்படி டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, 20 meters டெப்த்துக்கு லெட்ஸ் ஏ 10,000 cubic meters ஆஃப் ரஃப் ஸ்டோன் நான் மைன் பண்ணுறேன்னு ஒரு பெர்மிஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க. கவர்மெண்ட் ஹாஸ் கிவன் யூ பெர்மிஷன் ஃபார் தட்னா, அந்த குவான்டிட்டி நீங்கள் அங்கே எடுக்கிற வரைக்கும் இட் இஸ் லீகல் மைனிங். அதுக்கு பியாண்ட் ஈதர் இன் டெப்த் ஆர் இன் குவான்டிட்டி நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் இல்லீகல் மைனிங். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஈவன் இஃப் இட் இஸ் யுவர் ஓன் பட்டா லேண்ட், த மினரல் தட் இஸ் லைங் பினீத் த கிரவுண்ட் பினீத் த சர்ஃபேஸ் இஸ் நாட் யுவர் ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் கவர்மெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி. இட் கம்ஸ் அட் அ வெரி ஹியூஜ் காஸ்ட் ஃபார் திருநெல்வேலிஸ் என்விரான்மெண்ட், திருநெல்வேலிஸ் எக்காலஜி, திருநெல்வேலிஸ் பீப்புள்ஸ் லைவ்லிஹுட். பிகாஸ் அந்த வெடி வெடிக்கும் போது, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் போது, தட்ஸ் சல்ஃபர், அந்த ஸ்மெல் அண்ட் அந்த அதனால ஏற்படக்கூடிய ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ். See, all these are directly visible.
3: To listen to more shows and much more, stay tuned to Chennai Live 104.8.
1: The bigger, better hits on Chennai Live.
6: You are tuned in to A Positive with Dr. Alfred Jose, only on Chennai Live 104.8.
7: How should you communicate with yourself? How do you improve your own understanding?
8: Do I really need this when I want to buy something? When I like someone, do I really need this? இது உண்மையிலேயே உனக்கானதா? இது உண்மையிலேயே உனக்கு தேவையா? இது இப்போ தேவைதானா அப்படின்றது தான் ஒரே கேள்வி எல்லாத்துக்குமே.
7: Do you need it or do you want it?
8: அவ்வளோதான். ஸோ இது தெரிஞ்சாலே போதும், நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எல்லாரும் வேலண்டைன்ஸ் டேக்கு கப்புளாக இருக்காங்க, நான் மட்டும் சிங்கிளாக இருக்கேன். அடுத்த வருஷம் வேலண்டைன்ஸ் டே கண்டிப்பாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை பாய் ஃப்ரெண்டோட தான் இருப்பேன், நானும் கப்புளாக இருப்பேன். ஏன் ஏன்றேன். சரி, உனக்கு என்ன தோணுது பண்ணுது? எல்லாரும் கப்பலாக இருக்கிறாங்க, நீ ஏன் போயிட்டு வந்து சூடு போட்டுக்கிற? ஓகே, உனக்கு சிங்கிளாக இருக்கணும் பிடிச்சிருந்தா சிங்கிளாக இரு. ஓகே, நீ கப்பலாக தான் இருக்கணும்னா அது அமையும் போது அமையட்டும். இவனுங்க வச்சுக்கிறான்ல, நீ வச்சுக்காத.
6: Stay tuned for more on A Positive with Dr. Alfred Jose.

0: and sugar.
1: The bigger, better hits on Chennai Live.
2: A city we love with some facts that we are yet to discover. Let's explore the journey from Madras to Chennai with historian V. Sriram.
3: சென்னைன்னு நம்ம ஒரு மைண்டில் யோஜனை பண்ணால் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தோணும், வாட்டர் ஸ்கேர்சிட்டி தான், இல்லாட்டா வாட்டர் சர்ப்ளஸ், ஒன்னா போட்டில் போயிட்டுருப்போம், இல்லாட்டா பிளாஸ்டிக் குடத்தை தூக்கிட்டு தெரு தெருவாக அலைஞ்சிட்ருப்போம். தண்ணி எங்கே
2: பூன் ஆர் பேன் சிச்சுவேஷன்.
3: எக்ஸாக்ட்லி, பியூட்டிஃபுல்லி புட். ஐ வாண்டட் டு எஸ்டாப்ளிஷ் ஒன்ஸ் அகேன் தட் திஸ் இஸ் நாட் நியூ. வென் த பிரிட்டிஷ் கேம், திஸ் வாட்டர் ஸ்கேர்சிட்டி வாஸ் தேர். அப்பவும் சால்ட் வாட்டர், தண்ணி கிடையாது. அண்ட் இந்த இது கலியுகம், 20வது நூற்றாண்டில் நம்ம வந்து ரூபா கொடுத்து தண்ணி வாங்குகிறோம். ஏன் 16வது நூற்றாண்டுலேயும் தண்ணி பணம் கொடுத்து தான் வாங்கிட்டு இருந்தாங்க சென்னையில். தெர் வாஸ் நோ வாட்டர். ஸோ தி ஸ்டோரி ஐ வாண்டட் டு மேக் இட் வெரி கிளியர், பாஸ் வி ஹேவன் சேஞ்ச். இட் இஸ் அவர் ஸ்டூபிடிட்டி தட் வி ஹவ் நாட் பீன் ஏபிள் டு டூ எனி திங் அபவுட் இட். பட் தெர் இஸ் அ ஹியூஜ் சேலஞ்ச் ஓவர் ஹியர்.
2: டியூன் இன் டு சென்னை லைவ் 104.8 ஃபார் ஆல் தி ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் மெட்ராஸ் டு சென்னை.
1: You're listening to
4: I'm sorry.
5: 3, 2, 1.
1: Chennai Live.

0: friend. The station that explodes all over your radio. Chennai
1: Live. You are tuned into The Drive with Mr. Jairam, founder of Arpur Iyakam, anti-corruption NGO, only on Chennai Live 104.8.
2: இல்லீகல் மைனிங்னா என்ன அப்படிங்கிறத மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட் எப்படி டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, 20 meters டெப்த்துக்கு லெட்ஸ் ஏ 10,000 cubic meters ஆஃப் ரஃப் ஸ்டோன் நான் மைன் பண்ணுறேன்னு ஒரு பெர்மிஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க. கவர்மெண்ட் ஹாஸ் கிவன் யூ பெர்மிஷன் ஃபார் தட்னா, அந்த குவான்டிட்டி நீங்கள் அங்கே எடுக்கிற வரைக்கும் இட் இஸ் லீகல் மைனிங். அதுக்கு பியாண்ட் ஈதர் இன் டெப்த் ஆர் இன் குவான்டிட்டி நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் இல்லீகல் மைனிங். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஈவன் இஃப் இட் இஸ் யுவர் ஓன் பட்டா லேண்ட், த மினரல் தட் இஸ் லைங் பினீத் த கிரவுண்ட் பினீத் த சர்ஃபேஸ் இஸ் நாட் யுவர் ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் கவர்மெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி. இட் கம்ஸ் அட் அ வெரி ஹியூஜ் காஸ்ட் ஃபார் திருநெல்வேலிஸ் என்விரான்மெண்ட், திருநெல்வேலிஸ் எக்காலஜி, திருநெல்வேலிஸ் பீப்புள்ஸ் லைவ்லிஹுட். பிகாஸ் அந்த வெடி வெடிக்கும் போது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் போது தட்ஸ் சல்ஃபர், அந்த ஸ்மெல் அண்ட் அந்த அதனால ஏற்படக்கூடிய ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், see all these are directly visible.
1: To listen to more shows and much more, stay tuned to Chennai Live 104.8. Please
0: don't stop the music. Playing the best hits all the time. All the time.
3: Chennai Live 104.8.
4: You're listening to Chennai Live 104.8 and we'll be right back.
3: You're listening to
5: I'm sorry.
0: 3, 2, 1.
3: 10A Live.

0: This is Rajiv on the track.
1: Okay. My first big question for the day is, what the failure is going on? I'll tell you why we're talking about this very, very bad F word. The other F word is acceptable in today's society, but on the failure word, one day is not acceptable. We'll talk about that. But first of all, sit back, buckle up, and brace yourselves. This is Chennai Live 104.8, India's first and only digital talk station. Poduva yar podcast panvanga? Who will be a guest of a show? Someone who's very, very smart, someone who's very, very successful, or someone who has lots to share, Dhanem? Irukalam, today we have someone very, very different. I can say this man is an epic failure. Very, very big failure. Brand ambassador for failure. Inge ponalo failure, ange pata failure. But he has failed so many times and learned so many times that today he corrects your failure into a zero cost for success. Success and marketing actually is the same thing in today's marketable world. We'll talk about this. Well, this man loves to travel. We will talk about the travel of his life journey. He's written some books. We'll write down some very interesting tips for life and for success. And more importantly, he is a marketing expert. This man is no stranger. He looks like a hero. He is a hero. With me is Mr. Sakthi. Vanakkam, welcome, sir. How are you?
2: I'm awesome.
1: How was my marketing for you, sir?
2: Your energy is infectious, actually.
1: Zero, sir. Zero cost. Free. You're going to free cost that, sir. Okay, first of all, nobody in life, sir. Yosipanga, I want to get into one type of marketing and become an expert gorilla marketing. It's a planless. This life has planned for you and you have not planned your life, sir. Let's go into the journey of your life. A man who was extremely good with his studies. You were 13 years in the corporate world. You were a mechanical engineer. Your life was made for something else. What went wrong that this turned out right, sir? Tell me about that.
2: So, around 2008-09, I understood I don't have any passion. Like, I wake up in the morning, I go to office, good salary, great salary. If I travel from my home to Hyundai and come back, I get 1,000 rupees paid for fuel. Right? My life was like this. And I got to travel across India, across world for projects officially. Super upbeat undachu. Appo I thought, this is a routine. Right? I don't have any passion. I don't want to be anything. So, inga nareya per appadi dhaan irukom. We don't want to be anything. Endrikkom, saaparrom, thoongurom, life continues. ஒரு ஃப்ரெண்டோட மேரேஜ் அதில் ஏதோ ஒன்று யோசிச்சு ஏதோ ஒன்று நடந்து மை வைஃப் ஃபர்ஸ்ட் இதை பற்றி எவ்வளோ நாளாக பேசிகிட்டு இருப்பீங்க ஐ டோன்ட் யூஸ் டூ சம்திங் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஸ்டார்டட் மீ அண்ட் மை ஃப்ரெண்ட் தாட் ஆஃப் ஸ்டார்டிங் அ கம்பெனி அண்ட் வி ரோட் ஆன் ஆல் த ஐடியாஸ் ரைட் ஃப்ரம் ஒரு டீ கடை டு லாண்ட்ரி டு செக்ஷுவல் வெல்னஸ் டு சிலிண்டர் போடுறது
1: அது செக்ஷுவல் வெல்னஸ் நல்ல ஐடியா சார்
2: நல்ல ஐடியா பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ பண்ண முடியல அந்த பீரியட்ல ஆக்சுவலி பண்ணியிருந்துக்கலாம் அதுபோல் 3 இயர்ஸில் நிறையா பேன் ஆயிடுச்சு இப்போ பண்ணலாம் தென் சர்ப்ரைஸ் பிளானிங் வாஸ் அன் ஐடியா ரைட் ஸோ பிகாஸ் ஐ வாஸ் இன் டு கார்பரேட் இன் டு கோர் மெஷர்மெண்ட் மெட்டாலஜி ஐ டோன்ட் நோ எனி திங் அபவுட் பிஸ்னஸ் அண்ட் ஐ கம் ஃப்ரம் அ லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸோ ஐ டோன்ட் நோ எனிபடி குட் டஸ் பிஸ்னஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சால் அவங்க போய் கேட்கலாம்ல ஃப்ரெண்ட்ஸாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நான் சூப்பராக பார்க்குற ஒரு அண்ணா நான் சூப்பராக பார்க்குற ஒரு அண்ணானா அவரு அவன் வேலைக்கு போயிட்டுருக்காரு ஸோ அந்த அந்த ஜேர்னிக்குள்ளே இல்லை நான் ஆல் வி நியூ பிஸ் ஸ்வாட் அந்த மட்டும்தான் தெரியும் வேறு எதுவும் தெரியாது போட்டு பார்த்துட்டு வி காட் அரவுண்ட் 68 ஐடியாஸ் அவுட் ஆஃப் விச் வி அண்டர்ஸ்டுட் ஃபியூ திங்ஸ் டசன்ட் நீட் மணி அதில் ஒன் ஆஃப் த திங் இஸ் சர்ப்ரைஸ் பிளானிங் அண்ட் ஐ தாட் ஐ வாஸ் கிரியேட்டிவ் அண்ட் மை பார்ட்னர் ஐ தாட் மை பார்ட்னர் வாஸ் கிரியேட்டிவ் So we both said, okay, மச்சான் நீ இது பண்ணியிருக்கேன் நான் என்னோட எக்ஸுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன் வி ஆர் த பெஸ்ட் ஒன் டு ஸ்டார்ட் அ கம்பெனி ஃபார் சர்ப்ரைசஸ் லெட் ஸ்டார்ட் அ கம்பெனி ஃபார் சர்ப்ரைசஸ் அப்படி தான் 2009 ஆரம்பித்தோம் நவம்பர் 24th 2009 வி டிட் அவர் ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் அப்போ பேரெலாம் வைக்கல வி ஸ்டார்ட் சம்திங் ஃபெயிலியர் நீங்கள் சொன்னதில் இவ்வளோ எஸ்டாப்ளிஷாக சொன்னதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான இது என்னென்னா த நியூமரல் 6.10 இதுதான் கம்பெனி பேர் The name itself is a failure. You should not keep numeral in the company name, dot in the company name. அதிலிருந்து நான் ஃபஸ்ட்டு பண்ண வெப்சைட் இஸ் அ ஃபெயிலியர் ஐ ஸ்பெண்ட் அரவுண்ட் லைக் அப்பவே 40,000 ருபீஸ் இப்போ யூடியூப்ல என்னோட வீடியோ இருக்கும், எக்ஸ்பிளேனேட்டரி வீடியோ, எனி பிஸ்னஸ் ஷுட் ஹேவ் அன் எக்ஸ்பிளேனேட்ரி வீடியோ இல்லை. அப்போ ஐ ஸ்பெண்ட் அரௌண்ட் 18,000 ருபீஸ் டு கிரியேட் அ ஃபிளாஷ் வீடியோ. அது இட்ஸ் அ ஃபிளாஷ் ஃபைல், 2D ஃபிளாஷ் ஃபைல், ஒரு அனிமேஷன் ஃபைல். அந்த அனிமேஷன் ஃபைல் மொத்தத்தையும் பிளே பண்ணால் இட் வாஸ் அரௌண்ட் 4 and a half minutes. வேற ஐ ஹேட் அ சாங், நான் ஒரு ஜிங்கிள் ஒன்று பண்ணி வச்சுருந்தேன். இதெல்லாம் போட்டு பார்த்தா அந்த சாங்குக்கும் இந்த ஸ்டோரி லைனுக்கும் வர சீனுக்கும் எதுக்குமே சம்மந்தம் இல்லை. நான் என்னமோ ஓடிட்டு இருக்கேன். ஓ, நீங்களாம் ஆர்டிஸ்ட் கம்பெனியா, வரைகிற கம்பெனியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே ஃபெயிலியர்ஸ். மை லேர்னிங்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ் பிகாஸ் நான் இது ஏன்னா எனக்கு தெரியாது. அப்போ நான் இதை பண்ணிவிட்டு ஐயோ இது தப்பாக போயிடுச்சு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து மோர் தென் மணி, டைம் ஜாஸ்தி போச்சு. சரி, ஒரு சும்மா இழுத்து கொண்டு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஐ காட் அன் ஆர்டர் ஃப்ரம் ஊட்டி ஃபார் அ பியர் மக் ஃப்ரம் அ டிஃபென்ஸ் காலேஜ். ஸோ ஒரு 300-400 ருபீஸ்க்கு வாங்குவோம், வி கேன் செல் இட் 500 ருபீஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ மை ஆண்டர்பிரினர்ஷிப் சம்திங் கிக்ட் இன் மீ அண்ட் ஐ செட் வை ஷுட் வி பே 400 ருபீஸ், லெட்ஸ் பை தட் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்போ கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்து சுதின்னு ஒரு கம்பெனி இருக்கும், அங்கே அங்கே போய் அந்த காஃபி மேக் மிஷினில் வாங்கினா அப்போ த பியர் மக் வில் பி அரௌண்ட் 200-250 ருபீஸ். பட் தென் தே ஐ ஹேட் இன்வெஸ்ட் எவ்ரி திங் இன் அப் ஃப்ரண்ட், தே பெய்ட் மீ ஆஃப்டர் 6 மந்த்ஸ். ஸோ லார்ஜ் டெக்னிக்கலி எக்கனாமிக்கலி இட் வாஸ் நாட் வயபிள்.
3: கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு,
2: மெஷினை வாங்கியாச்சு. பிகாஸ் ஐ காட் மெஷின் நவ் மை இன்ஸ்டெட் ஆஃப் சர்வீஸ் பிளானிங் வி ஸ்டார்டட் அ பர்சனலைஸ் கிஃப்ட்ஸ் கம்பெனி. இட் பிகேம் ஆஸ் அ பர்சனலைஸ் கிஃப்ட்ஸ் கம்பெனி. அண்ட் தென் பிகாஸ் ரைட் நவ் வி ஹாவ் சோ மெனி ப்ராடக்ட்ஸ், வி செட் வை டோன்ட் வி கோ டு ஃபார் அ ஷோரூம் கோயம்புத்தூரில். பிகாஸ் வி ஹாவ் வெரி லிட்டில் மணி. அப்போ என்னன்னா ஐ கேன் ஐ யூஸ் டு ட்ராவல், அப்போ அலவன்ஸ் வரும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐம் கோயிங் டு சைனா, ஆஃப்டர் வித்வுட் மை சேலரி ஐல் கெட் லைக் 2 lakhs மணி வேர் ஐ கேன் ஸ்பெண்ட், பட் நான் செலவு பண்ணாமல் வச்சுருப்பேன். அதெல்லாம் தூக்கி இதில் போட்டு ஒரு ஷோரூம் ஸ்பேஸ் ஒன்று ஓப்பன் பண்ணோம். ஸோ ஷோரூம் ஸ்பேஸ் இஸ் நாட் லைக் இன் த ஃப்ரண்ட், லைக் இட் இஸ் பிஹைண்ட் அ ஜுவல்லரி ஷாப், இன்சைட் அ மெடிக்கல் ஷாப், உள்ள போய் தான் பார்க்கணும். ஃபார் 14 மந்த்ஸ் வி காட் ஒன்லி 2 walk-ins. The rest are just dial enquiry. நான் கடை வச்சிருந்தாலும் வைக்கலாம் அதான். ஸோ த பர்பஸ் ஆஃப் ஷோரூம் இஸ் வாஸ் லைக் ஆஃப்டர் ஸ்பெண்டிங் ஸோ மச் ஆஃப் மணி வித் இன்டீரியர் ஆல் தோஸ் திங்ஸ் இட் ஃபெயில்டு. ஸோ இந்த மாதிரி ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயிலியர்னு ஆரம்பிக்கும் போது அப்போ ஃபெயிலியராக தெரில, சரி ஓகே இது ஒர்க் அவுட் ஆகல, அடுத்தது அடுத்தது அடுத்துன்னு போயிட்டு இருந்தோம். பிகாஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங், எனக்கு சேலரி இருந்தங்காட்டிக்கு ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ். அப்போ ஒரு டீசெண்டான சேலரி இருந்தேன். ஸோ இப்போ திரும்பி பார்க்கும்போது நான் என்ன சொல்லி கொடுக்குறேன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி you need not have to pay 18,000 rupees for an explainer video. Instead of that, use Powtoon as a tool where you can do the storyboard. இப்படிங்கிறது நம்ம ஈஸியாக சொல்கிறோம்.
3: கரெக்ட் கரெக்ட். ஸோ அஃப்கோர்ஸ் இட் ஃபீல்ஸ் லைக் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் ஃபெயிலியர்ஸ். எல்லாரும் வந்து கோ டு சர்ச் ஃபார் சக்ஸஸ். தே சே வாட் டு யூ டச் பிகம்ஸ் கோல்ட், மிடாஸ் டச்னு சொல்லுவாங்க. யுவர்ஸ் இஸ் அ மார்வெலஸ் டச் சார். வாட் எவர் யூ டச் டர்ன் டு பி அ ஃபெயிலியர். பட் தெர் இஸ் ஆல்வேஸ் ஒன் டேர்னிங் பாயிண்ட் இன் எ பர்சன்ஸ் லைஃப் சார், விச் தட் ஃபெயிலியர் becomes one overnight success இருக்கலாம், இல்லைனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். Where you say, my lessons that I learned so far have now become wisdom. என்னோட ஃபெயிலியர் இப்போ ஸ்டெப் ஆகிட்டு தே பிகம் சக்சஸ். வாஸ் இட் தட் டைம் வென் யூ வாக்ட் இன் டு ஐஐடி? வாஸ் தட் யுவர் டேர்னிங் பாயிண்ட்? பிகாஸ் ஐ திங்க் வென் யூ கோன் டு ஐஐடி இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப். You went in not as a student, you went in to sell, and that one moment transformed your life.
2: Yeah.
3: Talk to me about how IIT changed your life when you weren't even a student.
2: Yeah. So idu vandu Jan 2016 la nadandathu, but adukku oru 3 months munadi enna nadanduchuna, adukku munadi oru 6 months munadi enna nadanduchuna, I always put myself in some sort of training every year. It can be transformation program or learning something. Maybe this year it's AI and other steps. Last year, it's more of filmmaking and the mari, business and the mari. Edo or training la potta irupen. Appo one of the training, I was part of some training from US and Singapore. The people came down and they did a 3 days boot camp kind of thing. So appo at the end of the day, they were asking for business ideas, and I said, I run a surprise planning company. This is what I do. And at that moment, I appo dhaan na vela urra moment. So konja bayam illama nariya panna mudichu. And the 2-3 months I was doing more surprises, right? So அப்போ சர்ப்ரைஸ் பண்ணி வா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிங்கப்பூர் இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஐடியா இன்வைக்கா இருக்குது, வி கேன் ஸ்டார்ட் இன் சிங்கப்பூர், வி கேன் கெட் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ். சிங்கப்பூர் கிவ்ஸ் குட் கிராண்ட்ஸ், கவர்மெண்ட் கிவ் குட் கிராண்ட்ஸ் ஃபார் பிஸ்னஸ். அண்ட் தென் பிகாஸ் இட்ஸ் அ சிங்கப்பூர் கம்பெனி, பீப்புள் வில் இன்வெஸ்ட். வென் ஐ குவிட் ஆன் மை ஃபேர்வெல் தட் நைட் ஐ வென்ட் டு சிங்கப்பூர், ரைட்? ஸோ ஐ வென்ட் டு சிங்கப்பூர், ஐ ஸ்டார்டட் 6.in PTE Limited அண்ட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திங்ஸ் டு ஹேப்பன். அக்டோபர் செப்டம்பர் எண்ட் அக்டோபர் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திங்ஸ் டு ஹேப்பன். நவம்பர் ஐ மெட் டூ இன்வெஸ்டர்ஸ் ஹியர், ஐ மெட் லைக் தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். தென் ஐ தே வேர் ஆல்சோ ஹியர், த சிங்கப்பூர் பீப்புள் வேர் ஆல்சோ ஹியர். வென் ஐ வாஸ் பிச்சிங் டு த இன்வெஸ்டர்ஸ், தே செட் பிவேர் ஆஃப் தெம், ஐ டோன்ட் திங்க் தே நோ எனி திங், ப்ளீஸ் பி பிவேர் ஆஃப் தெம், லைக் தட் தே வேர் சொன்னாங்க.
3: நவம்பர் நவம்பர்ல
2: வந்து ஐ அண்டர்ஸ்டுட் திஸ் இஸ் அ ஸ்கேம், லைக் தேர் நாட் சீட்டிங் மணி, பட் தேர் டூயிங் சம்திங் எல்ஸ், லைக் வேஸ்ட் ஆஃப் டைம். ஒரு இன்வெஸ்டரும் வரல, தேர் இஸ் நோ ஃபியூச்சர் பிளான்ஸ், ஒரு எக்ஸல் ஷீட் மட்டும் வந்துச்சு. ஐ செட் நோ, திஸ் இஸ் நாட் ஒர்க்கிங், I'm going to stop everything and let me focus. So, அப்படி நான் ஆரம்பிக்கும் போது சென்னை ரேஞ்ச் கேம் நவம்பர் செகண்ட் தேர்ட் வீக் சர்ப்ரைசஸ் எல்லாம் கேன்சல் ஆகுது. அண்ட் தென் டிசம்பர் ஃப்ளட்டு வாஷ் அவுட். த்ரீ மந்த்ஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் மிஸ்டேக் ஐ எவர் டிட் வாஸ் ஐ வாஸ் நாட் பிளானிங் எ ரன்வே. வென் ஐ குவிட் மை ஜாப் ஐ வாஸ் நாட் பிளானிங் மை ரன்வே. ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அப்பா ஒரு கூலி, ஐ எம் த ஃபர்ஸ்ட் ஒன் டு கெட் who got education. So அங்கிருந்து வந்துட்டு இங்கே வந்து சென்னையில் ஒரு ஒரு பில்ட் பண்ணியிருக்கேன், ஒரு வீடு இருக்குது, இஎம்ஐ கார் இருக்குது, இஎம்ஐ பர்சனல் லோன் இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது, இதெல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு அங்கிருந்து நான் ஜீரோ சேலரிக்கு வந்துட்டேன். ஓகே, ஐ வாஸ் நாட் ஹேவிங் ரன்வே. ஸோ த்ரீ மந்த்ஸ் ஐ டிட் ஆல் த ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ், ஐ ஸ்வைப்ட் கிரெடிட் கார்ட்ஸ், பிளட்ஜ்ட் ஜுவல்லரி பிளட்ஜ் பண்ண மட்டும்தான் கரெக்டான டிசிஷன், அஞ்சு ரூபா வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்க, இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. த்ரீ மந்த்ஸ் ஜீரோ சேலரி. And I was, it was difficult because my EMI was around, அப்பவே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஜான் சாரங்கில் வந்து கல்ச்சுரல் ஃபெஸ்ட் நடந்துச்சு. அட் த டைம் ஐ தாட் ஸ்டூடெண்ட்ஸ் வேறுமே டிஜி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேறுமே டிஜி, சர்ப்ரைசஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேறுமே டிஜி. ஸ்டால் போட்டிருந்தேன், கியாஸ்க் போட்டிருந்தேன், பாட்டில் ஆன். நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னு கொடுங்க, ஐ டோன்ட் ஸ்பெண்ட் மணி, ஐ டோன்ட் ஹேவ் மணி, அதனால் ஐ டோன்ட் ஸ்பெண்ட். ஸோ வச்சுட்டு நின்றுருக்கேன். இட்ஸ் அ ஃபைவ் டேஸ் ஈவெண்ட், டூ டேஸ் நோ ஒன் கேம். என் கியாஸ்க் இருக்குது, சர்ப்ரைசஸ் இருக்குது, ஒன் ஆஃப் த பணக்கார காலேஜஸ் ஐஐடி, பணக்கார பீப்புள் வில் கம். அண்ட் ஐ தாட் இட்ஸ் லைக் எ கேக் ஃபார் தெம், தேல் ஆல் என்ஜாய் செரிஷ், நிறைய ஆர்டர்ஸ் வரும்னு நினச்சேன். டூ டேஸ் நத்திங் ஹேப்பன். தேர்ட் டே மை பார்ட்னர் கேம் அண்ட் வி ஆர் லிட்டர்லி ஃபைட்டிங் ஆன் த ரோட். அதோ இதுக்கு போகிற மாதிரி வந்திருந்தான், டூருக்கு போகிற மாதிரி கோயம்புத்தூர் வந்து இங்கே கிளம்பி வந்து ஜாலியாக இருந்தான். இஎம்ஐ ஸ்கிப் ஆயிடுச்சு, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற அந்த பணம் என்னால் கொடுக்க முடியல. ஐ வாஸ் சூப்பர் ஃப்ரஸ்ட்ரேட்டட், உட்காந்துருக்கேன். பிஸ்னஸ் ஆரம்பித்தாச்சு. இப்போ ஒரே ஒரு விஷயந்தான், இப்போ நான் போய் என் ஒய்ஃப் கிட்ட பிரச்சனை சொன்னால், யாருக்கிட்ட பிரச்சனை சொன்னால், உனக்கு எதுக்கு இது தேவையா, ஒழுங்காக வேலைக்கு போகலாம்ல, நல்ல சேலரி இல்லை. அண்ட் ஆஃபீஸ் வாஸ் வெரி க்ளோஸ் பை, ஃபைவ் மினிட்ஸ். எல்லா ப்ரிவிலேஜ் வச்சுட்டு இது வேணாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் தான் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. ஸோ ஐ வாஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட். தென் ஐ செட் ஓகே, ஐ திங்க் ஐ ஹேட் டு ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஐடியாஸ் பார்க்காச்சு. ஒரு எனக்கு பலூன் சர்ப்ரைசஸ் பண்ணுவோம், அதனால் பலூனை நான் கூப்பிட்டேன். ஆனால் அவர் ரெண்டு நாள் காசு தரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் அவர் வராரு, 500 பலூன்ஸ் எடுத்து வராரு. கேஸ் பலூனை ஃபில் பண்ணுறோம், இந்த மார்க்கரில் சிடி மார்க்கரில் www.the6.in சர்ப்ரைஸ் பிளானர்ஸ்னு போட்டு என்னோடய நம்பர் எழுதிட்டு பலூனை ப்ளோ பண்ணிட்டோம். நார்மலாக கயிறு டூ ரெண்டு அடி இருக்கும்ல, ஸோ நான் 6 feet கயிறு போட்டேன். ஃப்ளையர்ஸை கொடுத்து யாரும் வாங்கலை, ஏன்னா அந்த இடத்துல டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஸ்டால் போட்டிருக்கேன், எம்ஆர்எஃப் ஸ்டால் போட்டிருக்கேன், எம்ஆர்எஃப் ரேசிங் பைக் வச்சிருக்கேன், கார் வச்சிருக்கான். நான் இங்கே கியாஸ் வச்சு நின்றுருக்கேன், ஃப்ளையரில் மேலே ஒரு பஞ்சு, கீழே ஒரு பஞ்சு, இப்படி நூல் அப்படி கீழே போட்டு, கீழே வந்து கல் நட்டு போல்ட் எது இருந்தால் அதை கட்டி இப்போ ரோட்டில் போட்டால் 6 feet பலூன் போடுக்கும், 5 feet ஃப்ளையர் இருக்கும். அந்த ஸ்டெச்சு ஃபுல்லாக நிறையா ஸ்டால்ஸ் இருக்குது. ஐ பம்பர்டட் ஐஐடி வித் 500 கேஸ் பலூன்ஸ் அப்படியே ரோட்டில் போட்டேன். எல்லோரும் பலூன் எடுக்கிறாங்க, எல்லோரும் பலூன் பிடிக்கல, எல்லாம் எடுக்கிறாங்க. அட் அரௌண்ட் 3 o'clock ஆல்மோஸ்ட் ஆல் த கேர்ள்ஸ் ஆர் ஹேவிங் மை ஃப்ளையர்ஸ் அந்த மாதிரி ரீடிங். சர்ப்ரைஸா, கிட்டாரிஸ் அண்ட் சிங்கர்ஸா, ஃப்ளாஷ் மாப், இது என்ன புதுசாக இருக்குது, கேண்டிலேட் இதெல்லாம் சென்னை கேள்விப்படல அதுக்கு முன்னாடி. அந்த நாளே ஐ காட் அரௌண்ட் ஒரு 6,000-7,000 ருபீஸ் ஒர்த் ஆஃப் ஆர்டர்ஸ், ஒரு 35 leads வந்துச்சு. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது 3.5 lakhs revenue வந்துச்சு. இதை சோஷியல் மீடியாவில் இது ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணப்போ பீப்புள் ஸ்டார்டட் டு சே வாவ் இது வந்து ஒகில்வியோட கேம்பெயின் மாதிரி இருக்கு, மேடோவோ மார்க்கெட்டிங்ல இது ஃபியூச்சர் ஆகும்னு சொல்லும்போது இந்த 3 மந்த்ஸ் என்னோட ஜேர்னி இருக்குல்ல, பெயின் இருக்கும், வீட்டுக்கு போனால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும், அந்த எனக்கு தெரியுது நான் ஃபெயிலியர் ஆகிறேன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னியே எப்படி ஒருத்தன் ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னிக்குள்ள வரான்னா, ஹீஸ் பாசிங் சம்திங் கால்ட் அஸ் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நான் வேலையில் இருக்கேன், நான் ஏன் அங்கே போகணும், எனக்கு சம்பளம் வருமானு தெரியாது, நான் ரெவன்யூ பண்ணணும்னு தெரியாது, வாட் இஃப் இஃப் ஐ ஃபெயில்னு ஒரு க்வெஸ்சன் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஜேர்னியில். 2009 ஆரம்பிச்சு 2015 வந்தபோது இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் தட்டி விடும் போது யாரோ ஒருத்தங்க தோலில் போட்டு வா சூப்பராக இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஃப்ரம் தேர் ஐ நெவர் லுக்ட் பேக். ஐ டிட் லைக் ஐ டோ நிறையா கெரில்லா மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ், 100+ மீடியாஸில் ஃபீச்சர் ஆனோம், வி பிகேம் வைரல், மை வீடியோஸ் வென்ட், நிறையா வீடியோஸ் வென்ட் வைரல், நிறையா கேம்பெயின்ஸ் வென்ட் வைரல். இதெல்லாம் தாண்டி பிஆர் நல்லா இருந்துச்சு. நான் ஒரு கேம்பெயின் பண்ணால் அது அப்படியே நியூஸில் வந்துடும், டிவியில் வந்துடும். ஒரு வேலண்டைன்ஸ்க்கு மூணு டிவியில் வர 4 நியூஸ் பேப்பரில் வரங்கும்போது 16, 17, 18 வாஸ் லைக் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு செலிபிரேட் ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன்.
3: அண்ட் ஐ திங்க் யூ எவ்ரி ஆண்டர்பிரினர் ஆக்சுவலா சக்தி இஸ் அ செலிபிரிட்டி. யூ ஷுட் பி அ செலிபிரிட்டி ஃபார் யுவர் கஸ்டமர்ஸ், ஃபார் யுவர் டீம் மெம்பர்ஸ். யூ பிகேம் அ செலிபிரிட்டி ஃபார் தி யங்ஸ்டர்ஸ், பீப்புள் ஹூ வாண்ட் டு சர்ப்ரைஸ் தேர் பேரண்ட்ஸ், சர்ப்ரைஸ் த வைஃப், சர்ப்ரைஸ் த கேர்ள் ஃப்ரெண்ட், சர்ப்ரைஸ் தேர் ஃப்ரெண்ட்ஸ். யூ பிகேம் தட் ஃப்ரெண்ட் தேட் எவ்ரிபடி வாண்டட் டு ஹாவ். தட்ஸ் யுவர் பியூட்டி, யூ கனெக்டட் வித் த பீப்புள். But this is a part of your success. I think failures are now history because you have become and started creating history. We'll talk about this in a bit. We'll talk about how people fooled you. We'll talk about the lessons that you learned. And we'll talk about some of the most inspiring surprises that you've done and some of the most epic failures that you have failed to surprise. We'll talk about that. Stay locked in. This is Chennai Live 104.8. I am

0: You're listening to...
1: I'm sorry.
2: 3, 2, 1.
0: 10 A Live.
3: A city we love with some facts that we are yet to discover. Let's explore the journey from Madras to Chennai with historian V. Sriram.
4: British people இங்கே வந்த பிறகு தான் வந்து இந்தியன்ஸுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஸ்போர்ட்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதில் மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு ஆங்கிலேயர்கள் கிரிக்கெட் விளையாடின அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததா தெரிய வரும். Now, the man who changes it is a man called Bucci Babu. Bucci Babu trophy in ரொம்ப வருஷம் கிரிக்கெட்டில் இருந்தது, இப்போ அது இல்லை. He wanted to train Indians in cricket. He collected a group of boys of rich families, poor families, spent his own money, imported bats, kits and everything for them. அதில் என்ன ஜோக்னா வந்து இந்தியன்ஸ் வந்து ஷூஸ் போட்டு ஓட மாட்டாங்க. தே வுட் வேர் பேட்ஸ் பட் தே வோன்ட் வேர் ஷூஸ். ஸோ ஒரு யார்க்கர் வந்து விழுந்ததுன்னா டூல பட்டார்னு வந்து அடிக்கும், பட் தே வோன்ட் மைண்ட், தே ஸ்டில் கண்டினியூ ரன்னிங். இந்த இங்கிலீஷ் பீப்புள் வுட் நோ தட், ஸோ தே வுட் ஹிட் தெம் ஆன் த டோர்ஸ் ஃபார் தட் பிகாஸ் தே நியூ தட் தே வர் வல்னரபிள் தேர். ஸோ Bucci Babu இஸ் த ஒன் ஹூ ரியலி டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியன்ஸ். ஹீ இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் சவுத் இந்தியன் கிரிக்கெட்.
3: Tune in to Chennai Live 104.8 for all the facts from Madras to Chennai.
0: Engaging conversations on Chennai Live.
5: Vanakkam Chennai, this is Edward Maya and I'm coming out with my brand new radio show Inward with Edward Maya every day from 6 a.m. to 8 a.m. Monday to Friday. On this show, I will take you through a spiritual journey where divine sounds will meet your souls. You can listen to it only on Chennai Live app from anywhere in the world. Download the app now.
6: Are we on the air?
7: Yes, you are.
6: The best of the 80s, 90s, and now.
8: It's a real breath of fresh air.
0: Chennai Live.
9: You're listening to Chennai Live 104.8 and we'll be right back.
10: Watch Zoho Presents Startup Singham Season 2. Co-presented by TTK Prestige. Powered by trusted home partner DAC. Associate sponsors Lalita Jewelry, Weed Art Ventures, XB Group, City Union Bank, SSVM Institutions, Rajalakshmi and Chandramari Group.
11: இது கனவுகளை பிசினஸ் மாற்றும் மேடை.
10: Bigger ideas, bolder dreams, better opportunities.
11: South India's first startup reality show.
10: Innovative startups pitch panranga. Young founders spotlight agaranga.
11: Technology, sustainability, products, services, future-ready startups, yellam ore stage la.
10: Student startups ku opportunity kudukra ore unique platform. 75 startups, 26 episodes, 100 crores of investment. Every Sunday, 11 a.m. to 12:30 p.m. on Vijay TV. Also available on Jio Hotstar.
11: The Kanavakana Garjane.
0: You're listening to...
1: I'm sorry.
2: 3, 2, 1.
0: 10A Live.
12: This is really something, isn't it?

0: This is Rajiv on the track.
1: The man who has seen so much of failure that today he sees too much of success, touch wood. I think you have created success for a lot of people. But ipo failure and success oda artham enna irukku Sakthi? Because so easily you have accepted the tag of failure. You know, iniki if I tell somebody you are a failure, they feel oru personal insult pandunga enakku. You carry that name on your heart and you say, I am a failure. That's why today I have succeeded. இன்னைக்கு உங்களோட மைண்ட் செட்டில் வந்து சக்ஸஸ்னா என்ன? ஹவு டு யூ டேர்ம் யுவர் செல்ஃப் ஐ எம் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் வை டு யூ திங்க் தட் வாஸ் ஃபெயிலியர்? வாட் இஸ் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியோட அர்த்தம் உங்களுக்கு?
2: ஓகே, ஸோ ஃபெயிலியர் வந்து எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் வரும். இப்போ நான் இந்த ரோடை கிராஸ் பண்ணாமல் இப்படி போயிட்டேன், ஷிட் மொத்தா போயிட்டு நான் மிஸ் பண்ணிட்டேனே, இதை நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேங்கிறது தான் அதோட மேட்டரில் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்த வரும்போது இப்போ இது எனக்கு லேர்னிங். அடுத்த வரும்போது இது வந்து இது மசில் மெமரி இல்லை, இப்படி வந்தால் இப்படியே போகிறது இஸ் மசில் மெமரி. ஸோ இங்கே ஒன்று இருக்கிறத மிஸ் பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணணும்? இதை கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் வராத மாதிரி பார்த்துக்கணும். ஒரு பாட்காஸ்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஒரு மைக் ஆனே பண்ணல, ஒரு இதில் ஆனே பண்ணல, இட்ஸ் கான். இப்போது நீங்கள் ஒத்தால் வச்சுருக்கீங்க, இங்கே மூணு பேர் இருக்காங்க, முடிஞ்சிடுச்சு, நாலு நாள் கழித்து ஆனால் ஆடியோ இல்லைனாங்கிறாங்க. இப்போ ஐ கேன் டூ டூ திங்ஸ். ஒன், ஐ கேன் ஷவுட் அட் தெம், எனக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு, இந்த பிரச்சனை உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கலாம். ஆர் ஐ கேன் கீப் காம், நெக்ஸ்ட் டைம் இது நடக்காத மாதிரி என்ன பண்ணணும்னு யோசிங்கன்னு சொல்லும்போது அவனுக்கு எழுதுறானுங்க. ஓகே, இப்போ வந்தோடனே இப்போ நீங்கள் ஒன்று பண்ணீங்களே, சுவிச் ஆஃப் த கேம் ஃபோன், சைலண்ட், ரெக்கார்ட் ஆயிடுச்சா, ஆடியோ ரோலிங் சொல்லுங்கள், கேமரா ரோலிங் சொல்லுங்கள். ஓ, திஸ் இஸ் அ லேர்னிங். ஸோ நான் அப்படி தான் ஃபெயிலியரை பார்க்குறேன். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஐ கான்ட் அஃபோர்ட் ஃபெயிலியர்ஸ். நீங்கள் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஃபெயிலியர்ஸ்லாம் எப்படின்னா, 2015 முன்னாடி சொன்னது, பிகாஸ் ஐ வாஸ் ஹேவிங் மணி, என்னோடய சேலரி இருந்துச்சு, நான் வேறு செலவு பண்ணல, அதை வச்சு பண்ணிட்டேன். ஆஃப்டர் 2015 ஐ டோன்ட் ஹாவ் த லக்ஸுரி ஆஃப் ஃபெயிலிங். இப்போ நான் ஒன்று பண்ணால் அது சக்ஸஸ் ஆகி தான் ஆகணும். வாட் இஃப் இஃப் ஐ லூஸ் 5 lakhs, வாட் இஃப் ஐ லூஸ் 10 lakhs? என்னால் எந்திரிச்சு வரவே முடியாது, எனக்கு பின்னாடி சொத்து இல்லை விற்று ரெடி பண்ணி கொடுக்குறது. ஸோ அப்போ அந்த ஃபெயிலியர்லாம் இதெல்லாம் நான் பார்த்தேனும். இந்த டயலாக்ல சொல்லுவாங்க, ஃபெயிலியர்ஸ் ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் சக்ஸஸ். கெரில்லா மார்க்கெட்டிங் வந்து ஃபெயில் ஆகும் தான் பண்றது. ஆண்டர்பிரனர்ஷிப் ஃபீல்ஸ் லைக் சக்சஸ் ஆகுங்கிறோட பர்சன்டேஜஸ் கம்மி, ஃபெயிலியரோட பர்சன்டேஜும் ஜாஸ்தி. அதெல்லாம் தாண்டி வரதான் இது. வி நீட் ஃபெயிலியர் ஸோ தட் வி கெட் கிரவுண்டட் அண்ட் வி லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ் நினைக்கிறேன். சக்சஸ்னா என்னன்னா, சக்சஸ் இஸ் ப்ரோக்ரஸ். நான் சக்சஸ் எப்படி பார்ப்பேன்னா, சக்சஸ் இஸ் ப்ரோக்ரஸ்ன்னு பார்ப்பேன். என்ன ப்ரோக்ரஸ்? நான் பண்ணுற ஆக்டிவிட்டிலேருந்து இன்னும் கொஞ்சம் பண்ண முடிஞ்சதுன்னா, நான் இன்னைக்கு என் ஃபேமிலியை வந்து டொமஸ்டிக் ட்ராவல் ட்ரிப்பு கூப்பிட்டு போகிறேன், நான் அடுத்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு கூப்பிட்டு போகிறேன், தட் இஸ் சக்ஸஸ். நான் இன்னைக்கு ரெண்டு பேருக்கு தான் அடிக்க முடியும், அதனால் நாலு பேர் அடிக்கலாம், தட் இஸ் சக்ஸஸ். நான் கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிருக்குன்னா, தட் இஸ் சக்ஸஸ். ஸோ சக்ஸஸ் இஸ் ப்ரோக்ரஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சக்ஸஸ்க்கு நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு வேலை பண்ணிட்டுருக்கணும். யூ ஹேவ் டு டூ சம்திங். சும்மா உட்காந்து சக்ஸஸ் வராது. வாவ், ஐ டிட் மேனிஃபெஸ்டேஷன் தான், மணி மேனிஃபெஸ்டேஷன் வருமானம் வராது. நீங்கள் அந்த டைரக்ஷனை நோக்கி ஓடணும். அங்கே ஒரு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான எஃபர்ட் இருக்கும்போது உங்களுக்கு சக்ஸஸ் வந்து தான் ஆகும். சக்ஸஸ் வரலன்னா ஃபெயில் வந்து தான் ஆகும். ரெண்டே சாய்ஸ் தான் இல்லை. ஸோ ஐ திங்க் சக்ஸஸ் இஸ் ப்ரோக்ரஸ் நினைக்கிறேன்.
1: வெரி வெல் டிஃபைன்ட், இட்ஸ் சச் அ ஷார்ட் டெஃபினிஷன். எஸ், சக்ஸஸ் இஸ் ஃபேம், சக்ஸஸ் இஸ் மணி நான் கேள்விப்பட்டிருக்கேன், சக்ஸஸ் இஸ் செல்ஃப் ஹாப்பினஸ் கண்டென்ட்மெண்ட் நிறைய கேட்டிருக்கேன். ஐ திங்க் திஸ் இஸ் த மோஸ்ட் ப்ரொஃபஷனல் ஆன்சர். அஸ் லாங் அஸ் யூ ஆர் டேக்கிங் ஒன் ஸ்டெப் அஹெட், தென் யூ ஆர் சக்சீடிங். அண்ட் சக்ஸஸ் வந்து ஒரு ஜேர்னி இருக்கு, பியூட்டிஃபுல்.
2: ஹாப்பினஸ் மட்டும் நான் ஒன்று சொல்கிறேன், பிகாஸ் நான் என்னோட ஒரு டெஸ்டினேஷன் வந்து ஹாப்பினஸ் கன்செப்ட் வச்சுருந்தேன். ஒரு கேம்பெயின் என் மண்டியில் தோணுச்சு, மொட்டை மாடியில் 8 போட்டு நடக்கிற மாதிரி ஒரு கேம்பெயின் ஒன்று தோணுச்சு. அது வந்து இன்னொரு பிராண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இது நிப்பான் பெயின் கிட்ட சொல்லணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஐ ரன் அன் ஏஜென்சி, கெரில்லா மார்க்கெட்டிங் ஏஜென்சி, ஐ கேன் டூ த கேம்பெயின் ஆல் தோஸ் திங்ஸ். பட் இந்த இடத்துல எனக்கு என்ன வந்துச்சுன்னா, இது சக்ஸஸாக ஃபெயிலியரான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஐடியாவை கொண்டு அவங்ககிட்ட சொல்லிட்டாலே ஐ எம் ஹாப்பின்னு தோணுச்சு. ஸோ ஐ ரோட் அ மெயில் சேயிங் தட் திஸ் இஸ் அன் ஐடியா, ப்ளீஸ் இஃப் யூ வாண்ட் எக்ஸிக்யூட்டிங் போது ஐ ஃபெல்ட் ஹாப்பி. இந்த கேம்பெயின் சக்ஸஸ் ஆனால் இல் பி மோர் ஹாப்பி. பட் இந்த லூப்பு க்ளோஸ் ஆகுது இல்லைங்களா, ஐடியா வச்சுட்டு இருக்க ஐடியா வச்சுட்டு இருக்க ஐடியா வச்சுட்டு இருக்க க்ளோஸ் ஆகிட்டு சொல்லிட்டேன், நடக்குதான் நடக்கலையாங்க அவங்க பிரச்சனை. ஐ எம் கிளியர்,
1: என்ன ஆச்சு நிப்பானுக்கு
2: பண்ணல
1: இல்ல பட் we are happy we are still happy
2: இல்ல I got a ஒரு ஒரு மீட்டிங் அப்பாயின்ட்மெண்ட் அந்த மீட்டிங் அப்பாயின்ட்மெண்ட் போச்சு அங்க இருக்க ஹெட் வந்து he was so humble அவர் அவர் சக்தி உங்களுக்கு தெரியும் நீங்க பண்ண எல்லாம் தெரியும் நாம பண்ண கேம்பஸ்ல அவர் சொல்றாரு நல்லா இருந்துச்சு அந்த மீட்டிங்
1: you know in the let me come to the real side and dark side of what you are doing Sakthi you know what you sell an idea You know what's the cheapest thing? An idea. Yeah. It's the most precious thing if they value it. It's the cheapest thing if they steal it. Mm. And kandipa idu nadandirukko, whether it's big, big corporates, whether it is your close friends, whether it is ore therinjavan, you say some idea. That is what you are living on. That is what your money is. That is what your business is. An idea. That when you implied it becomes a surprise. Mm. Nobody creates a surprise. Or idea when executed it becomes a surprise. Mm. So many would have cheated you. Mm. Taken away your idea. Slight ta maathittu they say it is their idea. இதுல காப்பிரைட் இருக்க முடியாது இதுல ட்ரேட்மார்க்கும் இருக்க முடியாது இது ஜஸ்ட் ஒரு தாட் இருக்கு நோபடி ஓன்ஸ் அ தாட் சோ டு யூ ஃபீல் சம்டைம்ஸ் சீட்டட் டு யூ ஃபீல் சம்டைம்ஸ் லெட் டவுன் ஹேவ் பீப்பிள் ப்ரோக்கன் யுவர் ட்ரஸ்ட்
2: இது எப்படி சொல்றேன் ஐ ஸ்டாப்ட் ஆக்சுவலி ஐ ஸ்டாப்ட் டுயிங் கெரில்லா மார்க்கெட்டிங் இட்ஸ் பீன் 2 இயர்ஸ் சின்ஸ் ஐ டிட் மை கேம்பெயின்ஸ் பிகாஸ் ஐ தாட் இந்த மார்க்கெட்டுக்கு இது புரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் ஓகே நான் ஒரு எஃபர்ட் போடுறேன் அந்த எஃபர்ட் இட்ஸ் அன் ஐடியா இப்போ நீங்கள் ஒரு பெரிய பிராண்டிட்ட போய் சொன்னால் என்ன ஆகுனா பில்டிங் இஸ் அ லேக் ஓகே உங்களோட பர்சன்டேஜ் 7% 8% சொல்லிடுவாங்க ஓகே ஐ எம் நாட் அன் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கை ஐ எம் நாட் அன் ஆட் ஏஜென்சி கை இந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணதுலேருந்து எனக்கு நான் 5% 10% வைக்கிற ஆள் கிடையாது நான் ரீசெண்டாக எக்ஸிக்யூட்டட் அ கேம்பெயின் த லாஸ்ட் கேம்பெயின் ஃபார் அ ஜுவல்லரி பிராண்ட் இட் வென்ட் ஸோ வைரல் ஓகே த பட்ஜெட் வாஸ் அரௌண்ட் 20 lakhs ஐ டிட் லைக் இட் வாஸ் ட்ரான்ஸ்பரண்ட் ஐ செட் திஸ் இஸ் 16 lakhs motama but there was a billing for me this could have been a or year long every year event mari it can be their ip and the mari one pannirundom first event it had like i don't know 200 300 videos and our campaign irundha mattume or perusa poch i did madurai's first ever treasure hunt for gold appdi or campaign panna thanga vette challenge one panna it's a simple whatsapp funnel where people say gold and it will ask questions it's a simple thing இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வி டிட் மல்டிபிள் வீடியோஸ் விச் வென்ட் வைரல் ஒரு பரோட்டா கடையில் வந்து ஒருத்தர் வந்து பசிக்கிற மாதிரி ஒருத்தர் நின்று ஒரு பையன் வந்து அவன் பசிக்குன்னு சொல்லுவார் ஒரு வயசான வந்து பரோட்டா வாங்கி கொடுப்பாரு யாஸ் நீங்கள் ஏன் வாங்கி கொடுத்தீங்க பசிக்குதுன்னு கேட்குற ஏன் வாங்கி கொடுக்கும் மதுரை ஸ்லாங்கில் இருக்கும் இந்தாங்க உங்களுக்கு ஒரு கோல்டு காயின் கொடுக்கும்போது அவர் ஹி ஸ்டார்ட் டு க்ரை த ஸ்பெண்ட் வாஸ் அரௌண்ட் 5000 rupees ஃபார் தட் கேம்பெயின் இட் ஹேட் 8 million ஹிட்ஸ் ஓகே அதை தாண்டி இட் வென்ட் வைரல் த்ரூ அவுட் த ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி ஓகே Once it went viral, இது எல்லா வாட்ஸ்அப்லையும் எல்லா குரூப்லையும் போட ஆரம்பிச்சாங்களே இந்த மாதிரி ஐ டிட் மல்டிபிள் வீடியோஸ் ரைட் ஸோ நெக்ஸ்ட் இயர் வரும்போது நவ் வி காட் எவ்ரி திங் ரெடி ஓகே சக்தி போன டைம் இவ்வளோ ஆச்சு இந்த டைம் என்ன பண்ண போகிறோம்னா எல்லாமே இருக்குது நம்ம எக்ஸிட் பண்ண முடியாது இது பண்ணிக்கலாம் ஸோ மை பில் ஐ மே சார்ஜ் திஸ் மச்னு சொன்னோன்னா இல்லையே நம்ம 7% தானே பேசணும் அப்போ இதோட 7%னா இட் வில் பி அரௌண்ட் 50-60,000 rupees நான் சொன்னால் நான் ஏன் அதுக்கு வேலை செய்ய போகிறேன் மை ஃபனல் இங்கே நான் பெருசாக பண்ணிருக்கேன் இல்லை வந்துறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அண்ட் ரைட் நவ் ஐ திங்க் கெரில்லா மார்க்கெட் இட்செல்ஃப் இஸ் டூ ஏர்லி ஃபார் நம்ம மார்க்கெட் ஸோ நான் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் தள்ளி நின்று சரி நான் ஐடியாவாக சொல்லிக்கிற என்ன எக்ஸிக்யூட் பண்ணிக்கிற மாதிரி வெளில வந்துட்டேன் நான் ஐம் டீச்சிங் கெரில்லா மார்க்கெட்டிங்
1: யா நவ் யூ ஆர் எ டீச்சர் ஆஃப் இட் யூ நோ let's stick to the word failure you know the only person I can speak about failure to is you I feel what you feel I face what you face Sakthi so tell me some surprises I think would a reward and seeing how passionate you are we'll talk about this word passion first of all ninga sonninga you know I used to wake in the morning go come back what a routine aandathu routine if you are happy it becomes you know or monotony But routine, if you want to change, it becomes an idea. When you want to break that routine, or idea varudhu. How important is passion to start a business? You know, every passion is not a profession. Every passion is not a business. Passion mele neenga poitune irundinga, and the passion light-a maathittu poison-a maaro. So, when do you realize passion mukkiyam or business ku? And when do you realize business is not run on passion, business is run on damn logic. Logic and passion, two different things irukku. How important is passion?
2: Nalla kelvi, nalla question. நான் ஆரம்பிக்கும் போது சொன்னால் ஐ வாஸ் நாட் பேஷனட் டுவர்ட்ஸ் எனி திங். எந்திரிப்பேன், மேலே போவேன், வருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதை கற்றுக்கணும்னு எனக்கு எதுவுமே இல்லை. ஐ ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், அதுக்காக நிறையா ஒர்க் பண்ணுறக்க ஆரம்பித்தோம். ஒரு டைமில் மோர் தென் பேஷன் ஐ பிகேம் அப்சஸ்ட் வித் மை பிராண்ட். சிக்ஸ் டாட் இன் லோகோ இல்லாமல் நான் நீங்கள் எந்த ஈவெண்ட்டுக்கும் போய் பார்க்க முடியாது. ஐ டோன்ட் ஹேவ் எனி அதர் ஷர்ட்ஸ். என்கிட்ட இருக்க எல்லா ஷர்ட்ஸ்லேயும் லோகோ இருக்கும். நான் பிராண்டட் ஷர்ட் வாங்கி அதில் லோகோ போட்டுப்பேன். இங்கே போட்டிருப்பேன், பின்னாடி போட்டிருப்பேன். நான் நான் நான் நான் பப்புக்கு போனாலும் போட்டிருப்பேன், ஒயின் ஷாப்புக்கு போனாலும் போட்டிருப்பேன், கல்யாணத்துக்கு போனாலும் போட்டிருப்பேன். நான் எங்கே ஃபேமிலியோட ட்ரிப்பு போனாலும் லோகோட தான் போயிட்டு போயிருப்பேன். ஐ வாஸ் அப்சஸ்ட் வித் த பிராண்ட், ரைட்? பேஷன் ஏன் முக்கியம்னா, நவ் யூ ஆர் டூயிங் திஸ் த வே யூ ஸ்பீக் ஆர் ஆல் தீஸ் இயர்ஸ் நீங்கள் வந்து பேசுறதான் உங்களோட பேஷன். இன்னைக்கு உங்களை எட்டு வீடியோ பண்ண சொன்னாலும் நீங்கள் பண்ணுவீங்க, பிகாஸ் யூ ஆர் பேஷனேட், ரைட்? இப்போ நீங்கள் எங்கிட்ட ஒரு ப்ரிப்பேர் ஆனீங்களே, ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்டிங்களே, ஒரு ஜேர்னி மேப் பண்ணிங்களே, இட் கேன் ஹேப்பன் ஒன்லி இஃப் யூ ஆர் பேஷனேட். நீங்கள் இது நீங்கள் பாட்காஸ்ட் பண்ணுறேன், நான் பாட்காஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி உட்காந்திங்கன்னா இங்கே வரமாட்டீங்க. உங்கள் அவுட்கம் என்னென்னு யோசிச்சு பண்ணும்போது யூ ஆர் பேஷனேட். ஸோ ஐ கேன் சென்ஸ் இல்லை, இது நிறைய இன்டர்வியூஸ் போகும்போது ஆப்போசிட் என்ன இருப்பாங்க கேட்பாங்கன்னு தெரியும்ல. ஒருத்தங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதில் ரொம்ப முக்கியமாக அந்த இக்கி கெயின் சொல்லுவாங்க. ஸோ ஒரு நாலு டப்பா ஃபில் பண்ணணும். வாட் யூ லைக், வாட் த வேர்ல்ட் நீட்ஸ், வாட் த வேர்ல்ட் பேஸ் ஃபார், டூ யூ ஹேவ் தட் ஸ்கில். ஓகே, நான் இன்னொரு ஃபெயிலியர் ஸ்டோரி சொல்கிறேன். ஸோ ஐ டிட் சம்திங் கால்ட் அஸ் மகிழ் வித்து மகிழ். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டோர் வந்து போரூரில் போட்டிருந்தேன். இட்ஸ் அ கியாஸ்க் வேர் பீப்புள் கேன் கீப் எனி திங், பீப்புள் கேன் டேக் எனி திங். ஃபஸ்ட்டு கூட செம்மையாக போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டோர் வந்து சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. வாலண்டியர்ஸ் வில் மேனேஜ், நான் மேனேஜ் பண்ணுவேன், என் ஃபேமிலி வந்து மேனேஜ் பண்ணுவோம், என் ஃப்ரெண்டோட ஷாப்புக்கு வெளியே வச்சுருந்தா அவங்க மேனேஜ் பண்ணிட்டுருந்தாங்க. ஃபஸ்ட் ஷாப் வாஸ் ஓகே. ஒரு ஓவர் நைட் பிஆர் மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிருச்சு. வி ஹேட் அரவுண்ட் 7 ஸ்டோர்ஸ் அக்ராஸ் சென்னை. இட்ஸ் அ வாலண்டியரிங் ஸ்டோர், யார் வேணால் வச்சுக்கலாம், யார் வேணால் எடுத்துக்கலாம். ஒரு பிஆர் என்ன பண்ணாங்க, பீப்புள்ஸ் ஆர் டு டம் த பிளேஸ், ஐ குடன்ட் மேனேஜ். இங்கே இங்கே வந்து ஐ எம் நாட் மேக்கிங் மணி, ஐ வாஸ் பேஷனேட் டு ஹெல்ப் பீப்புள் பட் ஐ வாஸ் நாட் மேக்கிங் மணி. ஐ ஹேட் டு ஸ்டாப் திஸ் ஒரே நைட்டில், ஐ ஸ்டாப் எவ்ரி திங் பிகாஸ் இட் வாஸ் நாட் மேக்கிங் மணி. ஸோ இக்கே கையில் நீங்கள் வெறும் ஐடியா மட்டும் பேஷனேட்டாக இருந்தால் மட்டும் ஒர்க் ஆகாது, இட் ஷுட் மேக் மணி. என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஃபார்மிங் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு தடவை பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, காலையில் 4:00 எழுந்திரிக்கணும், 8:00 வரைக்கும் வேலை செய்யணும். அண்ட் தேவர் டூயிங் ஆர்கானிக் ஃபார்மிங். அது வந்து இந்த கோமியம் பஞ்சகாவியம்னு நம்ம சொல்லுவாங்க, நிறையா மிக்ஸ் பண்ணுறது, குமியணும், வேர்க்கும், இதெல்லாம் பண்ணி அந்த மாதம் அவங்களோட ஏர்னிங் என்னென்னா 8,000 ருபீஸ். அந்த இயர் எஜுகேட்டட், நல்லா படிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே. கேட்டால் ஏன் அதை பண்ணுறீங்க, ஏன் பேஷனேட் அப்படின்னா, ரைட் நோ தேர் டூயிங் ஐடோ 65 lakhs அ மந்த் டூயிங் ஆர்கானிக் ஃபார்ம். ஸோ இது ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாருக்குமே ஃபார்மிங் பண்ணணும்னு ஆசை, அது பேஷன் கிடையாது, அது ஆசை. இஃப் இட் இஸ் மேக்கிங் மணி தென் தட்ஸ் திஸ் ஒன். ஸோ இக்கி கை ரொம்ப முக்கியம், ஒரு ஆஸ்பைரிங்காக இருக்கவங்களுக்கு. ஸோ ஐ வாஸ் பேஷனேட், ஐ பிகேம் அப்சஸ்ட். அண்ட் எகெயின் இன்னொரு ட்ரைனிங் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு லாஜிக் வந்து டூயிங் அண்ட் பீயிங். நான் ஐ வென்ட் ஃபார் அ லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கால்டு நர்மதா ரிவர் வாக். இட்ஸ் லைக் பிரதர்ஹுட் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் வேர் யூ வாக் அரவுண்ட் நர்மதா ரிவர். ஸோ அதில் 5th day அந்த கோச் சொன்ன வார்த்தை வந்து டூயிங் அண்ட் பீயிங். எனக்கு புரியவே இல்லை வாட் இஸ் டூயிங் அண்ட் பீயிங். ஃபஸ்ட் ஸ்டோர் வாஸ் பீயிங், 7 stores வாஸ் டூயிங். ஸோ ஐ ஸ்டாப்ட் வாட் எவர் ஐ வாஸ் டூயிங். ஸோ 6th in ஐ வாஸ் அப்சஸ்ட். நான் நிறையா சர்ப்ரைசஸ் பண்ணிட்டேன், நான் நிறையா டிராஃப்ட் பண்ணிட்டேன், நான் புதுசாக பண்ணேன். இப்போ இங்கே இங்கே யார் பண்ணுற சர்ப்ரைஸாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்புக்கு முன்னாடி நான் போய் பண்ணியிருப்பேன். ஸோ தெர் இஸ் நோ நியூ திங்ஸ். அதே ரொட்டீனில் வந்த மாதிரி என்ன பண்ணேன், அந்த இதை கட் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டேன். ஸோ ரைட்டாக எம் நாட் டூயிங் ஆர் சர்ப்ரைசஸ் மை க என் தம்பி பார்த்துக்கலாம் அப்துல்னு சொல்லிட்டு. ஹி வாஸ் பார்ட் ஆஃப் லைக் ஹி வாஸ் த ஃபஸ்ட்டு பர்சன் டு ஜாயின். ரைட் நோ ஹீஸ் மை பார்ட்னர், ஹீஸ் பேயிங் சேலரி டு மீ. ரைட், என்னோட ட்ரீம் நான் அதை பெருசாக வளர்த்திட்டு இது இதுக்கு மேலே

0: இல்லட்டு ப்ரஷ் பண்ணிட்டு அப்புறமா டார்கெட் பண்ணோன்னா தட்ஸ் ஹேபிட் சேக்கிங். இப்போ எப்படி நான் ஒரு பாட்டு வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் ஆக்சுவலி பில்டிங் அ ருட்டீன் ஸோ தட் ஐ கேன் அச்சீவ் மை கோல்ஸ்ங்கிற மாதிரி போயிட்டு.
1: When life is a cycle, it's so interesting. One time, routine was the problem, and today routine is the goal. You know, that's how crazy it is. But your life is filled with surprises, not just surprises you threw, but surprises life threw at you. Romba interesting aan or vaalkai irukku. We'll talk about this. And still, my main question is, how did this name come 6.in? Surprise and 6.in ke connection nahi liye.
0: Surprise, impress. Express. Oh. Surprise. Why you want to do surprise? To impress someone. And how it has to happen? Speed and adagnu. Express.
1: So yes, what was your website?
0: The 6.in. அதான் வெப்சைட் கம்பெனி பேர்
1: தான். காட் இட். ஓகே, வீ டாக் அபௌட் திஸ், வீ டாக் அபௌட் தி பெஸ்ட் அண்ட் தி வர்ஸ்ட். வீ டாக் அபௌட் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டாண்ட் அவுட் இன் டுடேஸ் கம்பெடிட்டிவ் மார்க்கெட், வாட் ஷுட் யூ டு ஆர் ஷுட் யூ டு நதிங். வீ டாக் அபௌட் திஸ்.

0: This is Rajiv on the track.
1: You know what, my friends? We have a surprise. We have a very, very nice surprise for you. Actually, the surprise vaart vandha, we all get so excited. Do you want a surprise? We all say yes. But the problem with surprise, Sakti, is it happens very rarely. Birthday, anniversary, New Year, Santa vandha surprise. Surprise order importance in our life is what? Why is surprise such a rare thing? And why is it important? Yeah, avlo mukkiyam irukku nam life la, if we love somebody or care for somebody, avangalukku surprise pananum. Why is it important? Why is it a good act or an important emotion?
2: நீங்க ஒரு கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் ஆர் இப்பவே உங்களை யோசிச்சு பார்க்க சொன்னா, நீங்க முன்னாடி பழச என்ன யோசிச்சு பார்ப்பீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் தான் வரும். அவன் என்னை இப்படி பண்ணிட்டான், இவன் என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு நெகட்டிவ் தாட்ஸ் தான் வரும். ஹாப்பியாக இருக்கிற மூமெண்ட்லாம் வந்து அது வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். நீங்கள் திருப்பி அந்த மூமெண்ட்டுக்கு போயிட்டு அதை என்ஜாய் பண்ணலாம். ஓகே, அதுக்கு பேர் எக்ஸ்பீரியன்சஸ். ஓகே, ஆஸ் அ பர்சன் நான் எனக்கு என்ன பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஐ வாண்ட் டு ஹாவ் மோர் எக்ஸ்பீரியன்சஸ். தட் எக்ஸ்பீரியன்சஸ் கேன் ஆல்சோ பி பேட், அது தப்பு நடக்கலாம். ஓகே, ஆனால் குட் எக்ஸ்பீரியன்சஸ்க்கு ஒரு மொமெண்ட் வேணும். உங்களோட ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டோபமைன் ஹிட் எங்கே வரும்னா, ஒரு வாவ் மொமெண்ட்ல வரும். அதுக்கு சர்ப்ரைசஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். சர்ப்ரைசஸ் கேன் பி லைக் எனி திங். இப்போ என் பொண்ணு வந்து ஒன்று வரைஞ்சி கொடுத்து அப்பா இருந்தாப்பா அப்படின்னு சொல்லி அது கொடுக்கும்போது தச்சு சப் நான் உள்ளே வரும்போது இதில் எழுதியிருக்கா, கபோர்டில் எழுதியிருக்கா, அப்பா ஹார்ட் போட்டு லயா அப்படின்னு போடும்போது தச்ச சர்ப்ரைஸ் ஃபார் மீ. இந்த மாதிரி நிறையா சர்ப்ரைசஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் நிறையா வெட்டிங் வீடியோஸ் பார்ப்பீங்க. இப்போ வந்து ஃப்ளாஷ் மாப் எல்லா வீடியோவும் பண்ணுறாங்களே, ஃப்ளாஷ் மாப்பை ப்ராடக்டாக பண்ணி அதை கொடுத்துருக்கணும் நம்ம முன்னாடி. ஸோ ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு மேஜிக் நடக்கணும். அந்த மேஜிக் இஸ் லாஸ்ட் ஒன்லி த 5 seconds. மிச்சம் சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து அதை சுற்றி நடக்கிற ஒரு பில்டப். ஓகே, ஸோ அந்த 5 seconds எப்படிலாம் கொடுக்கலாங்கிறது தான் அந்த பிளான். அதுக்கு சர்ப்ரைஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். சர்ப்ரைஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கணும், அங்கே ஒரு ரோலர் கோஸ்டர்ஸ் ஆஃப் எமோஷன் இருக்கும். அங்கே அழுகு வரும், செம்மையாக லவ் இருக்கும். நான் நிறையா பார்க்கும்போது, நான் சர்ப்ரைஸ் பண்ணி பார்க்கும்போது நான் நின்று அந்த பக்கம் ஆப்போசிட் இருக்கும் அழுகு பார்க்கும்போது மகிழ்த்து மகிழ்ல இருக்கிறதே பிக்கஸ்ட் ஹாப்பினஸ் இஸ் சீயிங் சம்மன் ஹாப்பி. இல்லை, அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக
1: ஐ நோ, எப்பவுமே வந்து ஐ திங்க் யுவர் பிக்கஸ்ட் ரிவார்ட் அண்ட் அவார்ட் வந்து எப்போ ஒரு சக்ஸஸ் ஒரு சர்ப்ரைஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி எக்ஸிக்யூட்டட் அந்த பீப்புளோட ஃபேஸ், அந்த இமோஷன், அந்த லவ், அண்ட் யூ ஹவ் கிரியேட்டட் அன் இமோஷன் தட் வில் லாஸ்ட் தம் அ லைஃப் டைம். இன்னும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க, லைஃப் ஃபுல்லாக மறக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி யூ ஹவ் கிரியேட்டட், விச் ஐ திங்க் இஸ் அமேசிங். எப்பவுமே வந்து ஒரு கம்பெனியில் ட்ரேட்மார்க், காப்பி ரைட், ஆத்தரைஸ் போடுவாங்க, யூ ஹவ் புட் அ ஸ்டாம்ப் சேயிங் கிரியேட்டட் பை மீ. யூனோ தட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங், இட் ரியலி இஸ் அமேசிங். பட் சில வாட்டி வந்து தெர் ஆர் சம் சர்ப்ரைசஸ் வே யூ சே சே அது ஷாக்காக மாறி போச்சுடா, அது ஏண்டா பண்ணே, ஏண்டா இப்படி பண்ணே. ஸோ விச் ஆர் த worst nanchinga samaya pandringa or surprise ana paatha it turned out to be or shock. So which was that, whether it's your fault or that boy or girl's fault, other very issue, but which was the surprise gone horribly wrong?
2: Na panna adhu neenga ipo solla mode unga correct na perfectly planned surprise na perfection irukadhu ena 5 nimisham late ah nammal povanu. I don't have control over people. So poravan traffic adhu nu solluva, they'll be happy. Inga enna na, I can't recreate this again. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் திருப்பி போயிட்டு வரேன்னு பண்ணவே முடியாது. இட்ஸ் லைக் அ மூவி, ரைட்? ஸோ எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அவங்க வந்து தே வாண்டட் டு ரீக்ரியேட் ரெமோ சர்ப்ரைஸ், அதில் வர அந்த ப்ரொப்போசல் சீன். ஸோ நான் பார்த்தேன், இதில் நான் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையே, இட்ஸ் லைக் அ மூவி வேர் வி நீட் அ டைரக்டர், கோரியோகிராஃபர், அந்த செட்டு ப்ராப்பர்ட்டி இதெல்லாமே நான் என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம், பேசி பண்ணலாம், இட்ஸ் ஓகே ஈவன் இஃப் இட்ஸ் ஃபெயில்ஸ் அப்படிங்கும்போது எல்லாம் ட்ராப் பண்ணுவோம், இட்ஸ் அரௌண்ட் 3.5 lakhs அந்த ஓவரால் காசு. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, த மொமெண்ட்ஸ் லைக் 10-15 seconds தான். ஓகே, ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டோம், அந்த ப்ராப்பர்ட்டியில் செகண்ட் ஃப்ளோரில் நின்று பார்த்தோன்னா மேலே கிராக்கர்ஸ் பிடிக்கும், கீழே இறங்கி வந்தாங்கன்னா அந்த வாக்குவே இருக்கும், ஹே செல்ஃபின்னு அந்த டைலாக் வரும், இதுதான் சீன். அதுக்கு முந்தின நாளே வேலை ஆரம்பிச்சிட்டோம், அரௌண்ட் 65 people ஆர் ஒர்க்கிங் ஆன் த செட் டூயிங் எவ்ரி திங் வாஸ் ரெடி. கிராக்கர்ஸ் வந்து கீழேருந்து வெடிச்சா 4 meters போகிறது தான் பெரிய ஷார்ட், ஸோ இட் வில் கோ ரொம்ப ஹைட்டாக. அது வந்து ஒரு ஷார்ட் இஸ் 450 or 550 பிக் கோட்டல் 150 shots. ஓகே, ஸோ இப்போ இந்த இப்படி நிற்கிறோன்னா, ஓகே இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், இப்படி நிற்கிறோன்னா கிராக்கர்ஸ் வந்து இங்கிருந்து இங்கிருக்குள்ளே வெடிக்கணும், இப்படி வெடிக்கணும். நீங்க எப்படி இதை டிராஃப்ட் பண்ணுவீங்க? ஓகே, ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு இடத்துல நிற்கிறாங்க, ஒரு ஒரு பில்டிங்கில் நிற்கிறாங்க, இப்படி வைக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு முந்தின வாரமே போய் இங்கே ஒன்று வெடிச்சு பார்க்குறேன், இங்கே ஒன்று வெடிச்சு பார்க்குறேன், இங்கே ஒன்று வெடிச்சு பார்க்குறேன், இங்கே வெடிச்சு பார்க்குறேன். நோ, வி அண்டர்ஸ்டுட் திஸ் இஸ் த பிளேஸ். 150 ஷாட்ஸை வெடிக்கிறதுக்கு 25 பேர் இருக்காங்க. ஓகே, 5 பேர் கொடுத்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தங்க வெடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ கியூ வந்து டீம்லாம் எப்படி இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு கியூ இருக்கும், பட்டாஸ் வெடிப்போம், ஒரு படம் சொல்லிக்கு நீங்கள் பார்த்துன்னே வெடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகே, சர்ப்ரைஸஸ் சப்போஸ் டு ஹேப்பன் அட் அரௌண்ட் 8:30-9 வச்சுக்கோங்களேன். ஒரு 7:30-7:45 மாதிரி அவர் இருக்கார், அந்த யார் பண்ணுறாரோ அவர் கூட தான் இருக்கார். எங்கூட உட்காந்துருக்காரு, ஐ வாஸ் ஹாப்பி எக்ஸ்பிளைனிங் எவ்ரி திங், சூப்பராக போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாம் கிராக்கர்ஸ் கொடுத்து அமிச்சாச்சு. திஸ் வாஸ் அரௌண்ட் ஜூலை டைம். ஓகே, கோயில் ஃபங்க்ஷன் நடக்கிற டைம், கோயிலில் ஏதோ ஒரு கோயிலில் ஒரு பட்டாசு வெடிச்சிட்டாங்க. நான் நிற்கிறேன், அப்படி பார்க்குறேன், டப்புன்னு படாசு வெடிக்குது, எனக்கு தெரில. அப்புறம் டப்பு டப்பு டப்புன்னு வெடிக்கிற காமிச்சுன்னா எனக்கு
1: எப்படி இந்த பிளாஸ்ட் வாஸ் யார்?
2: ஓகே, ஸோ இப்போ இவர் என் கூட தான் இருக்காரு. இப்போ நான் போய் யாரையும் ஒருத்தர் திட்டணும்ல, அப்துல், நான் போகிறேன் அவன் ஃபோனில் பேசி யார்கிட்ட பேசிட்டு அழுதுட்டு இருக்கேன். யூஸ் க்ரை லிட்டர்லி. ஓகே சரி, சொல், திருப்பி கிராக்கர்ஸ் வாங்க முடியுமா? அரௌண்ட் 45 என்னமோ போயிடுச்சு, வாங்க முடியுமா? வாங்க முடியும். ஓகே, தலை ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் தள்ளி போட்டுப்போம், இதை வாங்கி வில் சார்ட் திஸ் அவுட்னு சொல்லி சொல்லியாச்சு. இப்போது இது இது ஒரு பெயின் இருக்குல்ல, இங்கே வந்து என்னோடய ப்ராஃபிட் குறையுது. ஓகே, பட் சுற்றி முடிச்சு அண்டு அந்த கப்பலுக்கு நான் ஆல்ரெடி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன், ஸோ என்ன தெரியும் நல்லா அவங்களுக்கு. ஸோ நான் சீன்லேயே இருக்க முடியாது, மேலே போயாச்சு, எல்லாம் மறுபடியும் ரெடி பண்ணியாச்சு. கியூ வந்து இப்போ மாறியாச்சு, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்போம், குரூப் போட்டிருப்போம், போடுன்னு சொன்னால் போட்டுருங்க அப்படின்னு. மேலே போயிட்டாங்க, மேலே இருந்து இந்த கிராக்கர்ஸ் பார்க்குறாங்க, ஷீஸ் ஹாப்பி, ட்ரோன் ஷாட்டு, அண்ட் வி ஹேட் தட் க்ரேன்லாம், ஜிம்மி ஜிப்பெல்லாம் வச்சு பண்ணிட்டோம். ஷாட் வாஸ் சூப்பர். கீழே இறங்கி வராங்க, கீழே இறங்கி வந்தேன், கண்ணில் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணியிருப்போம், பிளைண்ட் ஃபோல்ட் கட்டினா அவர் வாக் பண்ணி வரும்போது அவங்க ஜம்ப் பண்ணுவாங்க, அந்த ஹோய் செல்ஃபிங்கிற டைலாக் வந்துட்டு அவர் அதே இதெல்லாம் போட்டு வருவார். நான் வந்து ஒரு புல்லுக்கு கீழே நின்று இப்படி பார்க்குறேன், கட்டி நான் தான் கட்டி விட்டு வந்து ஒழிஞ்சுக்கிட்டேன். ஷி வாஸ் ஜம்பிங், ஐ ஹட் டியர்ஸ். அது ஃபெயிலியராக இருந்தாலும், அங்கே நிறைய விஷயம் இருந்தாலும், அது அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் மொமெண்ட்ஸ் இல்லை, இப்போ நினச்சா எனக்கு ஜாலியாக இருக்கு. ஆக்சுவலாக
1: ஐ நோ, லவ்லி. அண்ட் சம்டைம்ஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சர்ப்ரைஸ் பர்சன் ஹூஸ் என்ஜாயிங், பட் ஹூ கிவ்ஸ் த சர்ப்ரைஸ், லைக் யூ ஆர் த ஒன் ஹூ செரிஷஸ் இட் த மோஸ்ட். Okay, so sir, நீங்களே சொன்னீங்க that, you know, today you have reached such a philosophy mode, and the zen mode ல போயிட்டீங்க. காசு வந்தா வரட்டும், நான் ஐடியா சொன்னா ஐ ஃபீல் ஹாப்பி. அது என்ன சார், தீஸ் டேஸ் ஃபார் பீப்புள், எஸ்பெஷலி வேலண்டைன்ஸ் டே ஓட கார்னரில் வந்து பீப்புள் வாண்ட் டு சர்ப்ரைஸ் த லவ்ட் ஒன்ஸ். கிவ் மீ த மோஸ்ட் யூனிக்கான சர்ப்ரைஸ், ஒரு ஐடியா நம்ம கூட ஷேர் பண்ணுங்க, விச் ஐதர் கேர்ள் கேன் டூ ஃபார் த பாய் ஆர் த பாய் கேன் டூ ஃபார் த கேர்ள். ஒரு நல்ல ஐடியா சொல்லுங்க. டோன்ட் வரி, நம்மளுக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் இல்லை சார், வைரலாக போகாது, டோன்ட் வரி. எங்களே சொல்லுங்க, இங்கே சொன்னால் எல்லாமே தெரிஞ்சிடமே, அது சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸே இருக்காது. ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் ஆன் மை வியூவர்ஷிப் சார், அவ்வளோ கண்டிப்பாக இல்லை. ஸோ டெல் மீ ஒன் குட் ஐடியா ஃபார் வேலண்டைன்ஸ் டே, விச் வி கேன் கீப் இட் சீக்ரெட்டிவ் அண்ட் மேக் இட் லவுட் அண்ட் ஸ்பெஷல் சார்.
2: ஸோ It's not about the gift, it's about how you give. இதுதான் சர்ப்ரைஸ். ஓகே, நீங்கள் ஓகே அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத நீங்கள் வந்து இப்போ இருந்தே பேசி ஆரம்பித்து வாங்கியிருக்கணும். ஓகே, இட் கேன் பி டு அ கை ஆர் டு அ கேர்ள். என்ன பிடிச்சிருக்குன்னா, இப்போ பாய் ஒரு ஒரு ஒரு பாய்ஸ்க்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு ரொம்ப ஸ்டீரியோ டைப்பாக ஹாட் வீல்ஸ் பிடிக்கும், பைக் பிடிக்கும் அப்படிங்கிறது இல்லாமல், மென் ஆல்சோ லவ் ஃப்ளாஷ், ஒரு ஒரு பொக்கே பிடிக்கும், வேணுமா வேணாமாங்க, அது அடுத்தது பொக்கேவோ ஓல்டு மங்கானா ஓல்டு மங்க, அது வேற வேற டிபார்ட்மெண்ட். கேர்ள்ஸ்க்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, கேர்ள்ஸுக்கு நம்ம வந்து இதுதான ஸ்டீரியோ டைப் பண்ணாமல் அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட்
1: பண்ணிக்கணும்.
2: பிடிச்ச அந்த கிஃப்டை நம்ம வேற விதமாக பார்க்கணும். எப்படின்னா, இட் கேன் பி அ ஒரு குட்டி ட்ரெஜரண்ட், ஒன் லீடிங் டு அனதர், உங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா வீட்டில். ஓகே, இதே பெருசாக பண்ணணும்னா, கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்னா இவங்க உங்கள் கார் எடுத்துட்டு நீங்கள் ஆல்ரெடி மீட் பண்ணுற இடத்துல, பைக்லேயோ கார்லையோ நீங்கள் மீட் பண்ணுற இடத்துல இருந்தால் ஒவ்வொரு க்ளூவாக கொடுத்து அங்கே ஒரு கிஃப்டை ரிசீவ் பண்ண முடியும்னு பார்க்கணும். ஸ்டேஞ்சஸ் வச்சு கால் பண்ண சொல்லணும், பண்ணலாம் சர்ப்ரைஸாக. அஃப்கோர்ஸ் கிட்டார் ரிசன் சிங்கர்ஸ் வச் வீ டூ. ஓகே, ஆர் இங்கே வந்து எஃபர்ட் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். எஃபர்ட்னு என்ன, இந்த சர்ப்ரைஸ்க்கு இவங்க இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்கிறது அவங்களுக்கு புரியும். இந்த பிளாக் வாட்ச் இது எனக்கு பிளாக்ல இருக்கு இது வேணும் அப்படின்னா திஸ் இஸ் அன் எஃபர்ட். ஸோ இந்த எஃபர்ட்டை எனக்கு புரியும், நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்கன்னு புரியும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஹோல் ஹார்ட்டடாக நீங்கள் ஒன்று எஃபர்ட் போட்டிங்கன்னா அது நடக்கும். ஒரு ரொம்ப குட்டியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கிளிப் இருக்கு இல்லைங்களா, இந்த துணி காய போகிற கிளிப்பு, இதில் வந்து ஒரு பேப்பரை ஒட்டிட்டு இந்த பேப்பரை ஒட்டிட்டு இப்படி ஓப்பன் பண்ணால் ஒரு லெட்டர் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், யூ காட் அ மெசேஜ் ப்ரெஸ் ஓப்பன் ஹியர் அப்படின்னு போட்டால் ஓப்பன் பண்ணால் ஐ லவ்னு இருக்கும். துணி சின்ன கிளிப்பு தான், திஸ் ஆட்ஸ் வேல்யூ இல்லை. நீங்கள் பீச்சுக்கு வாக் கூப்பிட்டு போகிறீங்க, பீச்சில் விளையாண்டுருக்க பசங்க, நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி போயிட்டு அங்கே இருக்க பசங்கிட்ட நான் ஒரு பொண்ணு கூட வருவேன் நீங்கள் ரெட் ரோஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் அவங்க தே வில் சே யெஸ்
1: கரெக்ட்.
2: இந்த உலகம் அவ்வளோ அழகான உலகம் அது, எல்லாரும் எஸ்ந்து சொல்லுவாங்க அந்த லவ் இட் நடந்தவங்க. அந்த பையன் அந்த குட்டி பசங்க வந்து இவங்களுக்கு ஃப்ளார் கொடுக்கும்போது எப்படி நடக்குதுங்கிறது பார்க்கறது இஸ் லவ் இல்லை
1: கரெக்ட்.
2: ஸோ இட் நீ நாட் ஹேவ் டு பி எக்ஸ்பென்சிவ், இட் ஹேஸ் டு பி ஃப்ரம் யுவர் ஹார்ட், லைக் இது நான் உனக்காக பண்ணுறேங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்.
1: I should have met you in my college days, sir. I would have saved money and got successful love story. அது மிஸ் பண்ணிட்டேன் சார்.
2: ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் உங்களுக்கு தான் ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. நீங்க வந்து சொல்லுங்க, நான் கேக்குறேன் உங்களுக்கு. வியூவர்ஸ்
1: ரொம்ப நன்றி சார். Now we will do one thing sir. We'll take a break. When we come back what I want to do is let's talk about the most important aspect of success and failure and the bridge enna irukku and the marketing sir. We'll talk about that, where people are going wrong and where majority are doing it right. We'll talk about this. Stay locked in. This is Chennai Live 104.8.

0: This is Rajiv on the track.
1: Good, better, best. நிறைய வாட்டி கேட்டிருக்கோம் சார், குட் பி பெட்டர் தென் பி த பெஸ்ட். பட் ஒரு குட் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது சார் நம்ம மார்க்கெட்டில் வந்து, வெதர் இட் இஸ் இன் அவர் சொசைட்டி, வெதர் சிட்டி ஆர் இன் த என்டையர் அமேசான் கார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் மெனி குட் ப்ராடக்ட்ஸ் பட் தேர் ஆர் நாட் சோ மெனி சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ். அண்ட் மேபி த பிரிட்ஜ் பிட்வீன் குட் அண்ட் சக்ஸஸ் இஸ் திஸ் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் கால் மார்க்கெட்டிங் சார். I want to understand marketing na enna unga point of view la vande marketing oda or general ana or definition iruka illa over product ku over brand ku over target audience ku vande different ana marketing. I think my college trapped me sir ena marketing book la vande meaning of marketing vande easy ah soltaanga practically and the marketing pannunga. There is no one meaning for marketing, there are 10,000 meanings for marketing. Or naalle unga marketing different ah irukku, unga audience ku yaarukitte pesringa and the marketing tone different ah irukku, enna language enna product enna service, it's a completely different thing. What is marketing and how important is marketing for a product sir?
2: Good product irukku nu solradhukku marketing theva. Okay, good product na good product successful product nu vechinga. நீங்கள் குட் ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்டுன்னு பதிலாக ப்ராடக்ட் தட் டிடன்ட் மேக் மணி மேன் மணின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு இருக்குன்னு சொல்கிறதுக்கு வி நீட் மார்க்கெட்டிங். ஓகே, அண்டு நம்ம வந்து வெறும் ப்ராடக்ட்டை மட்டும் பண்ணி வச்சுக்க முடியாது. நீங்கள் ஒரு பல்பே கண்டுபிடிச்சாலும் அதை விற்றா தான், அதை மார்க்கெட் பண்ணால் தான் வாங்குவாங்க. இட் ஷுட் சால்வ் சம் ப்ராப்ளம். ஓகே, இந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த இடத்துல இந்த இந்த ப்ராடக்ட் என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணுதுங்கிறத அந்த மார்க்கெட்டிங்கையும் நல்லா சொல்லிடும். Right? A product or service should solve someone's problem. இது வந்து எய்டான்னு சொல்லுவாங்க, அவேர்னஸ் இன்ட்ரெஸ்ட் டிசைர் ஆக்ஷன் சொல்லுவாங்க. அன்னோன் பெயினை சால்வ் பண்ணணும், அதனால் அன்னோன் கெயின் வரணும். ஒரு ஆசை இருக்கணும், ஒரு கால் டு ஆக்ஷன் இருக்கணும், அவேர்னஸ் இன்ட்ரெஸ்ட் டிசைர் ஆக்ஷன். ஸோ நீங்கள் எந்த கேம்பெயின் எடுத்தீங்களோ இந்த ஃபார்மேட்டுக்குள்ளே அது விழுந்துடும். ரைட், ஸோ இது இதுக்கு இல்லை, இதுக்கு அதுக்கு இருக்குது. ஸோ சிம்பிளாக ஆன்சர் சொல்லணும்னா, இப்போது நான் வந்து ஒரு துணி கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ இங்கே ஒரு துணிக்கடை இருக்குது, துணிக்கடை போடலாமா வேணாமா, இங்கே மென்ஸ் போடலாமா விமன்ஸ் போடலாமா கிட்ஸ் போடலாமான்னு யோசிச்சு ஒன்று பண்ணனா, தட் இஸ் மார்க்கெட் ரிசர்ச் ஃப்ரண்டில். ஓகே, இங்கே நிறையா விமன் வேர் இருக்குது, நான் வந்து கிட்ஸ் வேர் போடுறேன்னு முடிவு பண்ணி கடை போடுறோம், 21 days கடை ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஹோர்டிங் வைக்கிறேன், அங்கே வெளில ஒரு ஹோர்டிங் வைக்கிறேன், ஒரு பெரிய டிவி சேனலில் ஆட் கொடுக்குறேன். தட் ஹோர்டிங் அண்ட் பெரிய டிவி சேனல் இஸ் ஏடிஎல். லோக்கலாக லோக்கல் நியூஸ் பேப்பரில் ஃப்ளையர் வச்சு கொடுக்குறேன், போஸ்டர் சொல்கிறேன்னா தட் இஸ் பிடிஎல். ஏடிஎல் பண்ணியாச்சு, பிடிஎல் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவையில்லை, உங்கள் நீங்கள் ஆல்ரெடி நிறைய ட்ரெஸ் வச்சுருக்கீங்க, எல்லாம் போயிட்டுருக்கீங்க, கிட்ஸ் அண்ட் விமன் வேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து டிஜிட்டலாக ஃபோனில் நீங்கள் பேசியிருக்கும்போது உங்களுக்கு ஆட் வருது, நியூ ஸ்டோர் ஓப்பனிங், இந்த ஸ்டோர் ஓப்பனிங்கு தமனா வராங்க, வா சூப்பர் இப்படி ஒன்று வந்துருச்சு. டே பிஃபோர் லான்ச் ஒரு நாலு நாள் மடி ஆட்ஸ் அடிச்சுட்டு இருக்காங்க, பை 3 at 20 rupees இத்தனை கொடுக்குறாங்க, இப்போ நீங்கள் நிறையா பார்க்குறீங்களே. ஸோ இப்போ ஒரு காம்போ ஆஃபரும் போட்டு அதை புஷ் பண்ணுறாங்க. அந்த டே அன்னைக்கு ரோட்டில் எல்லாம் அடிச்சுட்டு இது பண்ணிட்ருக்காங்க, ட்ரம்ஸில் அடிச்சுட்டு இது பண்ணிட்ருக்காங்கன்னா, இப்போது உங்களுக்கு இந்த பொருள் தேவையே இல்லை, ஆனால் நீங்கள் அந்த கடைக்கில் என்ன தான் இருக்குன்னு பார்க்கலான்னு போய் காலை வச்சிங்கன்னா, இதுக்கு முன்னாடி பண்ணது அத்தனையும் மார்க்கெட்டிங், காலை வச்சு உள்ளே போய் சுற்றி ஒரு பொருளை வாங்கிட்டு வர அந்த சப்செட் சேல்ஸ். வாங்கிட்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, தேங்க்யூ ஃபார் பர்ச்சேசிங், ஹியர் இஸ் யுவர் பில் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. அடுத்தது தேங்க்யூ ஃபார் பர்ச்சேசிங், ப்ளீஸ் டூ ஷேர் அ ரிவ்யூ அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. அங்கிருந்து திருப்பி மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது,
1: ஆஃப்டர் சேல்ஸ்
2: ஸோ 10 days கழிச்சு ஒரு ரிவ்யூ போடுங்க, நீங்கள் ஒரு வீடியோ கொடுத்தீங்கன்னா நான் என்னோட சோஷியல் மீடியாவில் போட்டுக்கிறேன், 30 days பொங்கல் வந்துருச்சு இந்த வாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மார்க்கெட்டிங். சேல்ஸ் இஸ் சப்செட் ஆஃப் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் ஆஸ் அ ஹோல் இட் இஸ் நீடட் ஃபார் எவ்ரி திங். இன்ஃபேக்ட் நம்ம பர்சனல் லைஃப்லேயே மார்க்கெட்டிங் பண்ணுவோம். நல்லா படிச்சின்னா உனக்கு உன்னை நான் எக்ஸிபிஷன் கூட்டு போகிறேன், நல்லா படிச்சுன்னா உனக்கு இந்த பாக்ஸ் வாங்கி தரேன், தட்ஸ் மார்க்கெட்டிங். நம்ம இங்கே வந்து ஆடிக்காமி மாமாக்கு, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பிராண்ட் அவேர்னஸ், என் பையன் ஆடுறோம்,
1: ஒரு டேலண்ட் இருக்கு பாருங்க, கரெக்ட்.
2: ஸோ எவ்ரி திங் இஸ் மார்க்கெட்டிங். அண்ட் நம்ம மார்க்கெட்டிங் மிஸ்ஸே பண்ண முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் வந்து மார்க்கெட்டிங் தெரியாதுன்னு சொல்லுவாங்க, I for me my product speaks, my service speaks, I don't need marketing. No, you don't know marketing. நீங்க 10 பேர் வச்சினா மார்க்கெட்டிங் நல்லா பண்ணினா 100 பேர் தேக்க முடியும். Yeah, that's marketing.
1: So tell me, sir, very interestingly defined how important marketing is. But there is also syllable media like the difference. No marketing is bad marketing. Anything is good. There is a good marketing. There's a good way to market your product. There's a bad way to do it. There's a right way to do it. There's a wrong way to do it. If anybody wants to promote themselves, personal brand irundha, or a product irundhalum, what are the mistakes we should not do, sir?
2: Marketing without measuring ROI is kuppai. Okay, if you're spending money on it, like or 1000 rupees pottinga, indha 1000 rupees pottu இந்த கேம்பெயின் மூலியமா என்ன நடந்திருக்குன்னு நீங்க மெஷர் பண்ணலனா அது வந்து வேஸ்ட். இப்போ நீங்க டிஜிட்டல் ஒரு ஆட் ரன் பண்றீங்க, உங்க வெப்சைட்லாம் ஆட் ரன் பண்றீங்க, வேற லீட் ஃபார்ம்ல தான் கனெக்ட் பண்றீங்கன்னா தட்ஸ் ராங். பிகாஸ் நீங்க டிராஃபிக்கை விடுறீங்க. நீங்க இந்த வெப்சைட்ல நிறைய டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும், பிக்சல் இருக்கும், நீங்க அதை வச்சு என்ன வேணா பண்ணலாம், திருப்பி திருப்பி ரீடார்கெட்டிங் பண்ணலாம், இதெல்லாம் நீங்க மிஸ் பண்றீங்க. ஓகே, ஸோ வித்தவுட் ஆர்ஓஐ, வித்தவுட் மெஷரிங் எனி திங். இப்போ நம்ம முன்னாடி வந்து புள்ளிராஜா கைட்ஸ் வருமான ஒரு கேம்பெயின் நடந்துச்சு, ரைட்? ஸோ ஏக்கு பி பருப்புக்கு ஒரு ஆடு, பருப்பு வேணால் பாஸ்போர்ட், பாஸ்போர்ட் எல்லாமே போகலாமா? ஸோ இது வந்து ஒரு கியூரியாசிட்டி பில்டிங், கியூரியாசிட்டி பில்டிங் அப்புறம் ஒரு கேம்பெயின் நடக்குது. ஓகே, ரைட் நவ் வி டோன்ட் ஹேவ் டைம், எனக்கு எடுத்துனே டக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பில்டப் கொடுத்து அதுக்கப்புறம் ஆட் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு பட்ஜெட் இல்லை. அண்ட் பிராண்ட்ஸ் ஆர் க்ரோயிங் மச் ஃபாஸ்டர். இட் ரொம்ப தெளிவாக, இட் ஷுட் ஹேவ் அ கால் டு ஆக்ஷன். இட் ஷுட் எதர் இட் ஷுட் கிவ் பிராண்ட் அவேர்னஸ், ஆர் இட் ஷுட் ஜென்ரேட் லீட்ஸ், ஆர் இட் ஷுட் பிரிங் இன் பிஸ்னஸ். இது மூணு பண்ணாமல் வெறும் பிராண்ட் அவேர்னஸ் மட்டும் காசு போட்டுட்டு இருக்கீங்க வித்தவுட் ட்ராக்கிங் இட், தென் இட்ஸ் நாட் ரைட். நான் சொல்லுவேன்,
1: தட்ஸ் அ காமன் மிஸ்டேக் தட் பீப்புள் ஆர் டூயிங். சார், டுடே everyone depending on the social media, digital ads rombo irukku sir. Maybe in the 90s vandu websites were there, newspaper ads, TV, hoarding irundhathu. Today it's all Instagram and Google, Meta ads and Google ads appdi irukku sir. Is this the future or do we have something else which is coming up? What is the future of marketing, sir?
2: Romba alagana question. Social media thalila enak marketing illiyana illa, neenga innoru kelvi nam pesirundho ketadhu. வாட் இஃப் ஃபேஸ்புக் இஸ் பேண்ட், வாட் இஃப் இன்ஸ்டாகிராம் இஸ் பேண்ட், அப்போ வேறு விதமாக மார்க்கெட்டிங் பண்ண முடியாதுன்னா இல்லை. தெர் ஆர் 163 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், அதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் ஒன் பிளாட்ஃபார்ம், மிச்சம் இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, யூ ஆர் யூஸிங் திஸ் பிளாட்ஃபார்ம் டு ரீச் யுவர் ஆடியன்ஸ். ஏன் இப்போ உங்கள் ஆடியன்ஸ் அங்கே இருக்காங்க? இப்போ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் 100 சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வரும், இப்போ வேறு ஏதோ பிளாட்ஃபார்ம் வரும், அங்கே நிற்பாங்க. நீங்கள் வந்து இங்கே கண்டென்ட் மட்டும் போட்டுட்டு பர்சனல் பிராண்ட் மட்டும் பில்ட் பண்ணுறதுன்னா 10 பைசா ப்ரோஜனம் கிடையாது. இதை வச்சுட்டு யூ ஷுட் பிரிங் இன் லீட்ஸ். யுவர் பிக்கஸ்ட் அசட் ஃபார் எனி பிஸ்னஸ் இஸ் யுவர் டேட்டா. அந்த டேட்டா பேஸ் தான் லீட். இப்போ எங்கிட்ட 1000-10000 பேர் எங்கிட்ட மார்க்கெட்டிங் படிச்சாங்க, 0 ரூபாய் மார்க்கெட்டிங் 10000 பேர் படிச்சிருக்காங்க. தட் இஸ் லைக் இட்ஸ் நாட் லீட், இட்ஸ் அ கன்வெர்ட் லீட். இப்போ என் வெப்சைட்டில் வந்தவங்க 10000 பேர் வாங்கியிருக்காங்கன்னா 100000 பேர் வெப்சைட்டில் வந்திருப்பாங்க. நான் தட் இஸ் பிக்சல். ஓகே, இப்போ இதெல்லாமே ஆண்டர்பனர்ஸ், ஆஸ்பைரிங் ஆண்டர்பனர்ஸ். ஓகே, இஃப் ஐ எம் லான்ச்சிங், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஐ லான்ச் கேப் கட்னு ஒரு கோர்ஸ். ஸோ அதோட அதோட ஆட் காப்பி எப்படின்னா, என் வீடியோஸில் வர மாதிரி உங்கள் வீடியோஸ் எடிட் பண்ணுவான். ஆமாம், வாங்க இந்த கேப் கட். ஸோ ஐ சால்வ்ட் இவங்களோட ப்ராப்ளம்ஸ், ஐ மேட் 10 lakhs லைக் இன் 5-6 months. இன்ஃபேக்ட் கேப் கட்னு ஒரு கோர்ஸ், கேப் கட்னு ஒரு டூல் இங்கே இல்லை, பேண்ட். புரிஞ்சுங்களா? சால்வ், இப்போ நான் இந்த இந்த ஆடியன்ஸ் கூட சால்வ் பண்ணல, இந்த ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஆட் ரன் பண்ணுறேன். புரிஞ்சுங்களா? ஸோ யூ ஹேவ் டு சால்வ் அ ப்ராப்ளம், ரொம்ப தெளிவாக பண்ணணும். யுவர் பிக்கஸ்ட் அசெட் இஸ் யுவர் டேட்டா பேஸ். இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைபர் லிஸ்ட் இருக்காங்கன்னா, இந்த இப்போ உங்களோட வியூவர்ஸ், சி நம்ம ரொம்ப நான் வந்து கண்டெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னோட சம்டைம்ஸ் வீல் ஆல்சோ கோ இன் டு பர்ன் அவுட்ல. ஸோ நீங்கள் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. லாஸ்ட் அக்டோபர் மாதிரி ஐ வாஸ் இன் பேர்ன் அவுட். நான் இவ்வளோ நாளாக வீடியோஸ் போட்டிருக்கேன், தொடர்ந்து 365 days ஆஃப் மார்க்கெட்டிங்னு 365 days போட்டிருக்கேன், இவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் டக்குன்னு ஒருத்தர் வந்து டக்குன்னு 10 videos 100K போகும்போது எனக்கு காண்டாகுது. ஓகே, தென் அண்டர்ஸ்டுட் நோ, திஸ் இஸ் நாட் த அவங்களோட கண்டென்ட், என்னோட கண்டென்ட் ஒன்றும் கிடையாது. தே ஆர் டூயிங் என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட், ஃபுட் கண்டென்ட், லைஃப் ஸ்டைல் கண்டென்ட். நான் இங்கே பண்ணுறது கோர் கண்டென்ட். ஐ டோன்ட் ஹேவ் ஃபேன்ஸ், ஐ ஹேவ் ஃபாலோவர்ஸ். ஏன்னா வந்து ஐ எம் டாக்கிங் அபவுட் ஆண்டர்பிரினர்ஷிப், ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரினர்ஸ் தான் பார்ப்பாங்க. நான் காமெடி கண்டென்ட் பண்ண எல்லாரும் பார்க்குறேன். என் ஆடியன்ஸ் ஆர் செப்பரேட், என் ஆடியன்ஸ்
1: டார்கெட்டட், வெல் டிஃபைன்ட்,
2: நீஷ் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். என் வீடியோ 50,000 தான் போகுதுன்னா, இந்த 50,000 என் ஆடியன்ஸ். ஸோ இதில் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் நான் தெளிவாயிட்டேன். சோஷியல் மீடியாவை மட்டும் நம்பிடக்கூடாது. உங்களோட பிக்கஸ்ட் அசெட் இஸ் அந்த ஃபாலோவர் பேஸ் இஸ் நாட் அசெட், யுவர் வியூஸ் இஸ் நாட் அசெட். இது மூலமா நீங்க ஒரு ஃபோன் நம்பர் ஜெனரேட் பண்ணிருக்கீங்களா, லீட்ஸ் வாங்கிருக்கீங்களா, ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வாங்கிருக்கீங்களா, தட் இஸ் யுவர் அசெட். நீங்க வெறும் சோஷியல் மீடியா மட்டும் நம்பியிருந்தீங்கன்னா இந்த அசெட் எடுக்க ட்ரை பண்ணுங்க.
1: Super, very well explained. It's a very valuable content. My last question to you, Mr. Sakthi. You know, there was, would have been a time in your life where people will say, like, this man, I don't want to be. Kandipa indha maadhiri na aagave koodadhu vaalkai illa. Life has changed so much. Today, you're a role model for many people. They want to be like you. They want to grow like you. Be a good person. Be a happy person and successful. So, sir, இவ்வளோ ஒரு ஃபெயிலியர்ஸ்ல, இவ்வளோ ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிஸ்ல, வாட்ஸ் த த்ரீ அட்வைஸ் யூ வாண்ட் டு கிவ் டு அஸ்பைரிங் ஆண்டர்பிரினர்ஸ்? உங்கள் லெசன்ஸ் ஒரு அட்வைஸ் பண்ணோம்னா அஸ்பைரிங் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு என்ன மூணு அட்வைஸ் சொல்வீங்க நீங்கள்?
2: நான் வந்து சின்ன ஒரு காலேஜ் படிக்கிற பசங்க, காலேஜ்லேருந்து வெளில வர பசங்க, வேலைக்கு போயிட்டு இருக்க பசங்களுக்கு நான் சொல்லணும்னா, ட்ரை எக்ஸ்ப்ளோரிங் மெனி திங்ஸ். ஓகே, உங்கள் நீங்கள் வந்து வெளில பார்க்கும்போது டீ கடை போட்டால் ஓடும், இத்தனை பேர் பிரியாணி சாப்பிட்றேன், நானே எவ்வளோ பிரியாணி சாப்பிட்றேன், பிரியாணி கட்டை போட்டால் உடனே ஜஸ்ட் லைக் தட் யோசிக்க வேணாம். இப்போது நீங்கள் வந்து சம்பாரித்து தான் உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லைன்னா, ஃபக் ஒர்க், கம் பேக் டு எக்ஸ்ப்ளோரிங் திங்ஸ். ஒரு டூ இயர்ஸ் எடுத்துக்கோங்க, சிக்ஸ் மந்த்ஸ் நான் இதில் ட்ரை பண்ண போகிறேன், இது ட்ரை பண்ண போகிறேன், இது ட்ரை பண்ண போகிறேன், நிறையா ட்ரை பண்ணுங்க. ஐ அண்டர்ஸ்டுட், ட்ராவல் பண்ணால் காசு வருங்கிறது ஐ அண்டர்ஸ்டுட். ஓகே, கண்டென்ட் பண்ணால் காசு வருங்கிறது ஐ அண்டர்ஸ்டுட், சாஃப்டாக காசு வருங்கிறது ஐ அண்டர்ஸ்டுட். இல்லை இதெல்லாம் இதெல்லாம் வேறு வேறு மாதிரி இல்லை. So first thing, try exploring many things and understand your ikigai. Okay. Second part is understand your ikigai. இது பண்ணால் எனக்கு பிடிக்கும், இதில் நான் என்ன, இதில் நான் நைட் 12 o'clock வரைக்கும் வேலை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, மூணு நாள் தூங்காமல் வேலை செஞ்சாலும் ஐ லவ் டு டூ திஸ்னா, தட்ஸ் யுவர் ikigai. ஓகே, ikigai-யுமே சேஞ்ச் சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு, சிக்ஸ் மந்த்ஸ் இல்லை ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு ikigai-யுமே சேஞ்ச். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வேறு ikigai-க்குள்ள போனாலும் போகலாம். ஸோ ஒர்க் ஆன் யுவர் ikigai. மூணாவது, ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் யுவர் ஸ்கில்ஸ், பில்ட் யுவர் ஸ்கில்ஸ். நான் நிறைய இடத்துல திருப்பி திருப்பி நிற்கிறது பில்ட் யுவர் ஸ்கில்ஸ். ஏன் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணுனாலும் உங்களுக்கு ஸ்கில் தேவை. இப்போ நான் பாட்காஸ்ட் பண்ணணும்னா, நான் இப்போ உங்கள்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். என் பாட்காஸ்ட்டுக்கு வந்து தெர் இஸ் நோ ஸ்டார்டிங், ஐ நோ த ஸ்டார்டிங் டைம், ஐ டோன் நோ த எண்டிங் டைம். ஒன்றரை மணி நேரம் போகும், ரெண்டு மணி நேரம் போகும். நவ் யூ ஹேவ் எவ்ரி திங் பிளான்ட் இல்லை, அண்ட் இட்ஸ் அ ஃப்ளோ இல்லை, அண்ட் தர் இஸ் அ குட்டி குட்டி பிரேக்ஸ். நவ் திஸ் இஸ் அ லேர்னிங், நவ் ஐ ஹவ் டு லேர்ன் ஹவு டு டூ திஸ் ஃப்ரம் யூ. Building a skill.
1: Zero rupee podcasting. I will start a course, sir.
2: Seriously, I was about to tell. The way you talk, the way you do. Beer Biceps or a podcast, you know,
1: yeah, yeah, yeah.
2: He's teaching how to do podcasts, but the only problem is it is in Hindi. Okay. Now, you can actually start doing that. I would pay right now. I'll say I'll be your first customer. Right? So, skills keep romba nalla. போஸ்ட் லாக்டவுன் முன்னாடி நீங்கள் படிக்கணும்னா ஒரு இன்ஸ்டியூஷன் போய் தான் படிக்கணும், இப்போ அது அவசியம் இல்லை. இப்போ வாண்ட் லேர்ன் கான்டென்ட் கிரியேஷன், ஐ லேர்ன் ஃப்ரம் நசியர், நாசக்கரமியிலேருந்து கற்றுப்பேன். இப்போ வாண்ட் டு டூ பாட்காஸ்ட்னா, ஐ லேர்ன் ஃப்ரம் பியர் பைசப்ஸ் மாஸ்டர்ஸ் கிட்டேருந்து. இப்போ வாண்ட் லேர்ன் ஃபில்ம் மேக்கிங், ஐ லேர்ன் ஃப்ரம் கார்த்திக் சுப்ராஜ் லெவலப்பில். ஸோ நான் எங்கே எது வேணும்னு நினைக்கணும் அது அந்த மாஸ்டர் கிட்டேருந்தே கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக கோர்சஸ் ஆன்லைனுக்குள்ள வந்துருச்சு. அண்ட் யா, இதுதான் நான் அட்வைஸா இல்லை, என் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஸ்கில் இல்லாதங்காட்டி நான் நிறையா மோர் தென் மணி, லூசிங் மணியை தாண்டி லூசிங் டைம் இஸ் இப்போ திரும்பி பார்க்கும், ஐயோ அந்த டைம் போயிடுச்சுங்கிற மாதிரி தான் இருக்கு, ஒரே பணம் போயிடுச்சு, ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
1: Correct. You know what, in I've seen so many of your videos, Sakthi. Very fun stories, very inspiring story, and ஒரு நல்ல wisdom இருக்கு. Little did I know that actually within all of this is a wonderful person. You have a childlike or enthusiasm, and you have an Einstein-like brain. It's a rare combination, but I wish you all the best. And I was very happy to spend time with you, Sakthi. And I hope that some marketing ideas I learned from you, one, two podcasting tips, I'm very happy to share with you. It was a pleasure having you on Chennai Live. Thank you.
2: The videos paathu irupen, you are an inspiring person.
1: Oh, thank you.
2: BNI-la paathom appove na vandhu pesna. So, Nandri, thank you.
1: Thank you, sir. Thank you. Thank you very much.

0: station that explodes all over your radio.
1: Janae Live.
2: From real success to real stories, Vijay Kalyani, personality coach and TV presenter, talks about the casting couch and what success means to her.
3: Growth தான் சக்சஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் எனக்கு அது நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஃபேன்ஸ் இருந்தால் தான் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். எனக்கு ஒரு 10 ஃபேன் பேஜஸ் இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக. நோ, மை ஒர்க் டிஃபைன்ஸ் மை ஸ்டாண்டர்ட், மை ஸ்டாண்டர்ட் டிஃபைன்ஸ் மை குவாலிட்டி, அண்ட் மை குவாலிட்டி டிஃபைன்ஸ் மை குவான்டிட்டி, ரைட்? ஸோ தட் ஹேஸ் டு பி நோட்டட்.
4: அந்த டைலாக் திருப்பி சொல்லுங்க, பஞ்ச் டைலாக்.
3: ஒரு விஷயம் லைக் பீப்புள் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஒரு ஃபேமோ ஒரு நேமோ ஒரு மணியோ இல்லை எனி அதர் ஃபேக்டர்ஸ் ஆர் நாட் கோன் டிஃபைன் யூ. Are not going to define, the true self.
2: To catch the entire conversation, click on the podcast section of this app.
5: On with the music. Play it. Yeah, I can't wait.
1: Janae Live.
5: Play it.
1: Janae Live.

0: Bigger, better hits on Chennai Live.
1: Meet the proud Chennaiite, Mr. Lokesh Jay, Chennai's digital marketing pioneer. He speaks about the role of social media in politics and the future of digital media.
2: When do you decide as an entrepreneur vandu in the deal nalla deal as a Chennaiite vandu in the deal na edukka koodadhu na makkalai yemathra na makkalukku unmai solnom makkalukku indha message poganum when do you decide inge da line na entrepreneur na Chennaiite
3: enakku andha mariyana offer la like enna na indha mari request la vandhadu like sila political party side la irundhu like nariya enna na like direct ah parties approach panna mattaanga avangalukku nadula nariya mediums irukum அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பார்ட்டிக்கு லைக் அவங்களோட இதுவாக வச்சுக்கிட்டு அவங்க வந்து பேசுவாங்க லைக் என்னன்னா அவங்க வந்து அந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு வந்து ஃபேவரிசம் பண்ணுறதுக்காக அவங்க வந்து என்னன்னா எனக்கு இவங்களை தெரியும் அவங்களை தெரியும் நான் இவங்களை வச்சு இதை பண்ண வைக்கிறேன் அவங்கள வச்சு இதை பண்ண வைக்கிறேன்னுவாங்க லைக் இது பார்த்து என்னன்னா இந்த மாதிரி விஷயம் வந்தது நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து இதுவும் பண்ண முடியாது ஸோ நான் என்ன செஞ்சேன்னா டைரெக்டாக லைக் ஐ ஒர்க் வித் எலெக்ஷன் கமிஷன்.
1: To catch the entire conversation, click on the podcast section of this app.
4: Are we on the air?
5: Yes, you are.
4: The best of the 80s, 90s, and now.
6: It's a real breath of fresh air.
0: Chennai Live.
7: Vanakkam Chennai, this is Edward Maya, and I'm coming out with my brand new radio show, Inward with Edward Maya, every day from 6 a.m. to 8 a.m., Monday to Friday. On this show, I will take you through a spiritual journey where divine sounds will meet your souls. You can listen to it only on Chennai Live app from anywhere in the world. Download the app now.
0: Engaging conversations.

0: are tuned in to A Positive with Dr. Alfred Jones, only on Chennai Live 104.8.
1: கருவாக இருந்து வெளியே வர வரையும் அவனுக்கு நடக்கணுன்றது ஒரு சக்ஸஸாக இருக்கும். வெளியே ஸ்கூலுக்கு போகும்போது அவன் நடந்து அந்த எல்லா புள்ளிங்கையும் மீறி அவன் வந்து பாஸ் ஆகணுன்றது ஒரு சக்ஸஸாக இருக்கணும். அந்த பாஸ் ஆன பிறகு வெளியே போனால் ஒரு நல்ல வேலை கிடைக்கணுன்றது ஒரு சக்ஸஸாக இருக்கும். வேலை கிடைச்ச பிறகு அந்த வேலையிலையும் 1008 பிரச்சனைகள் வரும்போதும் மறுபடியும் அங்கேருந்து நான் சக்ஸஸ் ஆகி காட்டணும், அதுலேயும் 1008 இடையூறுகள் வரும், மறுபடியும் அந்த வருமானம் பத்தலைன்னு சொல்லிட்டு இன்னொரு வருமானத்துக்காக மறுபடியும் அவன் ஒரு போராட்டமாக இருக்கணும், மறுபடியும் அவனோட போராட்டத்தில் இன்னொரு வியாபாரம் தொடங்கலாமா இருக்கும், அந்த வியாபாரத்தில் தோத்த பிறகு அவன் வாங்குற பேச்சாக இருக்கட்டும், அந்த வாங்கின பேச்சுக்கு அப்புறம் மறுபடியும் அவன் படுற கடனாக இருக்கட்டும், அந்த கடனை அடைக்கிறதுக்கு மறுபடியும் அவன் பட்ட போராட்டமாக இருக்கட்டும், இவ்வளோத்தையும் மீறி ஒருத்தன் வந்து வேற எதையோ ஒன்று பண்ணி ஜெயிச்சு வந்து மேலே வந்து நின்னா ஏதோ ஒரு டேஷ் பேருக்கு எடுத்து புறம் பேசி அவனோட மொத்த இமேஜையும் டார்னிஷ் பண்ணா அவனுக்கு வாழணுமா வேணாமான்னு தான் தோணும்.
0: Stay tuned for more on A Positive with Dr. Alfred Jones.

0: Engaging conversations on Chennai Live.
1: From real success to real stories, Vijay Kalyani, personality coach and TV presenter, talks about the casting couch and what success means to her.
2: Growth தான் சக்சஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தாதான் எனக்கு அது நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஃபேன்ஸ் இருந்தால் தான் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். எனக்கு ஒரு 10 ஃபேன் பேஜஸ் இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக. நோ, மை ஒர்க் டிஃபைன்ஸ் மை ஸ்டாண்டர்ட், மை ஸ்டாண்டர்ட் டிஃபைன்ஸ் மை குவாலிட்டி, அண்ட் மை குவாலிட்டி டிஃபைன்ஸ் மை குவான்டிட்டி, ரைட்? ஸோ தட் ஹேஸ் டு பி நோட்டட்.
3: அந்த டைலாக் திருப்பி சொல்லுங்க, பஞ்ச் டைலாக்.
2: ஒரு விஷயம் லைக் பீப்புள் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், ஒரு ஃபேமோ ஒரு நேமோ ஒரு மணியோ இல்லை எனி அதர் ஃபேக்டர்ஸ் ஆர் நாட் கோன் டிஃபைன் யூ, ஆர் நாட் கோன் டிஃபைன் யூ நோ த ட்ரூ செல்ஃப்.
1: டு கேட்ச் தி என்டையர் கான்வர்சேஷன், கிளிக் ஆன் த பாட்காஸ்ட் செக்ஷன் ஆஃப் திஸ் ஆப்.
0: Bigger, better hits on Chennai Live.